விடியல் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இன்றைய தினமும் கூட ஏராளமான உறவுகள் அன்புக்குரியவர்களுக்கு காணி பொழுது வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹாய் காண்பான காலின் இரவனுக்கும் நகரம் நிகழ்ச்சியோடு அம்புத்தலை தொட்டுலா கலையிலிருந்து இளையராஜா நிகழ்ச்சியுடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய் சுரூபிய காண்பான காலி நிறுவனுக்கும் நானும் நிகழ்ச்சியோட சொல்லி பண்டரவழி வினோதன் வினோ லதா கிருஷாந்தன் ரோஷன் சபினாஷையும் நிகழ்ச்சியோட இந்த குளங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான இனிய காலி நிறுவனுக்கும் ஸ்ரீ சுரூபி உங்களுக்கும் எமது வசந்தம் சிந்தங்களுக்கும் அவிச வளைப்பு என்று திருஸ்ரீ குமார் தங்கதுரை மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளுடன் நாங்களும் நிகழ்ச்சியோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் சகோதரி இனிய காலை வணக்கம். மனைவி ஜெயா மகன்மார்களான மதுஷான் தருண் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி முருகேஷ் தியகழ வட்டவலையிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலடி ஷக்கிலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நீர் வணக்கம் சொல்லி ஹட்டன்ல இருந்து கலாதேவி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நீர வணக்கம் சொல்லி வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்

0: மிதுனம் பாராட்டு, கடகம் பெருமை, சிம்மம் சுகம், கன்னி முயற்சி, துலாம் வெற்றி, விருச்சிகம் அசதி, தனுசு வரவு, மகரம் தனம், கும்பம் நலம், மீனம் லாபம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நன்மை, ரிஷபம் அமைதி, மிதுனம் பாராட்டு, கடகம் பெருமை, சிம்மம் சுகம், கன்னி முயற்சி, துலாம் வெற்றி, விருச்சிகம் அசதி, தனுசு வரவு, மகரம் தனம், கும்பம் நலம், மீனம் லாபம்.
1: இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

பொழுதின் வாழ்த்துக்கள் விடுதல் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம். இன்றைய தினத்திலும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தெர்னைகளையைச் சேர்ந்த திரு திருமதி அமர்ஸ்ரீ மனோரஞ்சனி தம்பதிகளின் செல்வ புதல்வி தீக்ஷனா இன்று 10வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை அம்மா, ஐயா மற்றும் தம்பி சுஹரித் ஆரவ் மற்றும் தங்கச்சி, அக்காமார்கள், பெரியம்மார்கள், பெரியப்பாமார்கள், சித்திமார்கள், சித்தப்பாமார்கள் மற்றும் அத்திமார்கள், மாமாமார்கள், அம்மம்மா, அப்பப்பா மற்றும் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தீக்ஷனா. மற்றும் இன்னும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்தும் கூட இருக்கிறது. இன்றைய தினம் வந்து பதிலை பசரையைச் சேர்ந்த மயில்வாகனம் பரமேஸ்வரி அவர்களின் அன்பு மகன் கவிஷான் என்று தனது 14வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாராம். அவரை அப்பா மயில்வாகனம், அம்மா பரமேஸ்வரி, தம்பி கவினேஷ் ஆகியோருடன் பெரியப்பமார்கள் மற்றும் பெரியம்மா மற்றும் அக்கா அண்ணாமார்கள், மேலும் ஹட்டனில் உள்ள சித்தப்பா, சித்தி, அண்ணா மிதுன் ராகுல், தம்பி அஸ்வின்குமார் ஆகியோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான உறவுகளும் ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்திருக்கிறாங்க. இனி காலை நேரம் வணக்கம் சொல்லி ஊர்கடுவத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் பார்வதி நிஷாந்த் நிகழ்ச்சியை கற்றுக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பு வணக்கங்களோட கரோலினாரி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி மேமட்டி கந்தையில இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சொல்லி அன்பின் கிணி அறிவிப்பாளர் ஸ்ரீஸ்ரூபி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அட்டாம்பட்டியிலிருந்து சிவன் சிவச்சந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க.

ஒலிக்காரமிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேயர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சுயாதீன செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கலாம். விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் செய்தி
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமி 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 13ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக பல செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் விசாரணைக்காக ஆஜராகியிருந்தார். நேற்று தினம் அவரிடம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவை ஏற்படின் மீண்டும் அழைப்பதான விடயங்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்ட தகவல்கள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து அவரிடம் விசாரணைக்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அழைப்பு விடுதலில் நேற்று தினம் அவர் ஆஜராகியிருந்தார் என்பது முக்கியமான தகவல். அதேபோல கபிர சந்திரசேனருடைய சடலம் மீட்கப்பட்ட அறையிலிருந்து மருந்துகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய கையடக்க தொலைபேசியுடைய லாக் எடுக்க முடியாத காரணத்தினால் அது அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தகவல்களும் நேற்று தினம் நீர்த்துறைக்கு அறிவிக்கப்பட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதுகுறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில்தான் கபில சந்திரசேனவும் இருந்தார். எனவே அப்போது அவர் மர்மமான முறையில்

வந்தனர். நேற்று அவர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்களை 26ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். இதே போல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டார். அங்கு பல முக்கியமான விடயங்கள் குறித்து கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக சகலரும் சட்டத்துக்கு முன் சமனாக இருக்க வேண்டிய அல்லது சட்டத்தில் மீது அச்சம் கொண்டிருக்கின்ற சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாட்டை முன்னே கொண்டு செல்ல முடியும். யாரும் சட்டத்துக்கு மேலாக இல்லை என்பதாக நேற்று தினம் ஒரு தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல இந்த டித்வா சூறாவளியின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்குகின்ற செயற்பாடு உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன் போது கவனம் செலுத்திருக்கின்ற விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் பல முக்கியமான விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். கடமையை செய்வதற்கு அச்சப்பட வேண்டாம், சட்ட கட்டமைப்புக்குள் நின்று மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவோம். மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். டித்வா நிவாரணத்துக்காக அரசாங்கம் ஒதுக்கிய 500 பில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டங்களை இந்த வருடத்துக்குள் நிறைவு செய்யுங்கள். மாணவர்களுக்கான 15,000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் கொடுப்பனவுகள் முழுமையாக வழங்கல். மதிப்பீட்டு நட்டையீடு வழங்கக்கூடிய அனைத்து மதிப்பீடின்றி நட்டையீடு வழங்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் நட்டையீடு வழங்கி நிறைவு என்பதாக நேற்று தினம் ஜனாதிபதி இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி ஒன்று இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாகவும் இடம்பெறுகிறது. தித்வா நிவாரணம் 2026 இறுதிக்குள் அனைவரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி உறுதி என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய செய்தியாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஏனைய பத்திரிகைகளும் அது தொடர்பான செய்திகள் முதற்பக்க முக்கிய செய்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அனைவரும் இணைந்து சட்டத்துக்கு கட்டுப்படும் நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று கடமையை செய்ய அச்சப்பட வேண்டாம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். மாத்தளையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி சட்ட கட்டமைப்பிற்குள் நின்று மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் தித்வா சூறாவளி நிவாரணத்துக்காக அரசாங்கம் ஒதுக்கியுள்ள 500 பில்லியன் ரூபாய் நிதியை பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் குறித்த பிரதேசங்களையும் மீள கட்டியெழுப்ப பயனுள்ள முறையிலும் வினைத்திறனாகவும் பயன்படுத்துவது அரசியல் அதிகாரத்தினதும் அரசு அதிகாரிகளதும் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இவ்வருட இறுதிக்குள் அந்த அனைத்து திட்டங்களையும் நிறைவு செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியிருக்கின்றார். மாத்தளை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாத்தளை வீர கெப்பட்டிப்போல மண்டபத்தில் இடம்பெற்றது. அமைச்சர்கள், ஆளுநர் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் பெருமளவில் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அதிகாரம், செல்வம் மற்றும் அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாத கலாச்சாரத்தை மாற்றி அனைவரும் சட்டத்துக்கு கட்டுப்படும் புதிய கலாச்சாரத்தை உருவாக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் தற்போது மேற்கொண்டிருக்கிறது. அனைவரும் சட்டத்துக்கு கட்டுப்படும் ஒரு நாட்டை உருவாக்குவதை பெரும் அச்சுறுத்தலாக சித்தரிக்க சிலர் முயற்சிக்கிறார்கள். ஒரு நாகரிகமான நாட்டை உருவாக்குவதற்காக அனைவரும் சட்டத்துக்கு கட்டுப்படும் சமூகத்தை உருவாக்க வேண்டியது அவசியமாகும். சட்டமானது அரசு அதிகாரிகள் தமது கடமைகளை சரியாக செய்வதற்கு எவ்விதத்திலும் தடையாக இருக்காது. சட்ட கட்டமைப்புக்குள் நின்று கொண்டு அரசாங்கத்தின் நிதியை மிகவும் திட்டமிட்ட முறையிலும் பயனுள்ள முறையிலும் பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முழு அர்ப்பணிப்புடன் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்களுக்கு நட்டையீடு வழங்குதல், வீடுகள் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி இதன் போது விரிவாக ஆராய்ந்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 25,000 ரூபாய் மற்றும் 50,000 ரூபாய் கொடுப்பனவுகள் மற்றும் மாணவர்களுக்கான 15,000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் கொடுப்பனவுகள் மாத்தளை மாவட்டத்தில் தற்போது முழுமையாக வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அனர்த்தநிலைமை காரணமாக மாவட்டத்தில் 254 வீடுகள் முழுமையாகவும் 3829 வீடுகள்

பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. மதிப்பீடின்றி நட்டையீடு வழங்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் தற்போது நட்டையீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும், ஏனைய வீடுகளுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காணி உரிமை இல்லாமல் அதிக அபாயமுள்ள பிரதேசங்களில் வீடுகள் அமைந்திருத்தல் மற்றும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளுக்கு சொந்தமான நிலங்கள் போன்ற காரணங்களால் எழுந்துள்ள சிக்கல்கள் வழங்கக்கூடிய மாற்று தீர்வுகள் குறித்தும் இங்கு விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்கான நட்டையீடு, அதிக அபாய நிலை காரணமாக வெளியேற்றப்பட்ட குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகள், வீட்டு வாடகை கொடுப்பனவும், தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் வீடுகளை நிர்மாணித்தல், காணிகளை கையகப்படுத்தல் ஆகியவற்றின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நேற்று தினம் கேட்டறிந்து கொண்டதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தித்வா சூறாவளி அனர்த்தம் ஏற்பட்டு தற்போது 6 மாதங்கள் ஆகின்றன. எனவே இந்த காலப்பகுதி வரைக்கும், அதாவது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, வீடுகளை இழந்தவர்களுக்கு அல்லது சொத்துக்களை இழந்தவர்களுக்கான மதிப்பீடு இன்றி வழங்கக்கூடிய சொத்துக்களுக்கான அனைத்து விடயங்களும் வழங்கப்பட்டிருப்பதாகவும், மதிப்பீடு செய்யக்கூடியவற்றுக்கான விடயங்கள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு இங்கு சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல ஜனாதிபதி நேற்று பல விடயங்களை குறித்து கவனம் எடுத்திருந்தார். அதிலும் பிரதானமாக சிலர் தங்களுடைய தாய் தந்தையின் வீட்டில் வசித்து வருகிறார்கள். தாய் தந்தை ஒரு காணியில் வீடு இருக்கும். எனவே அந்த காணியில் காணியை பிரிக்காமல் அதே காணியில் இன்னும் ஒரு பக்கம் வீடுகளை அமைத்து வாழ்ந்து வந்த பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கான நட்டையீடு வழங்குவதில் பிரச்சனை இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதன்போல் ஜனாதிபதி அவர்கள் அதற்கு ஒரு தீர்வை வழங்கியிருந்தார். குறிப்பாக இந்த அவ்வாறு காணி பிரிக்காமல் அங்கு வாழ்ந்தவர்களுக்கு காணி தொடர்பான பிரச்சனை இருந்தால் அவர்களுக்கு காணிகளை வழங்க முடியும் என்பதாக ஜனாதிபதி நேற்று தெரிவித்திருந்தார். அதேபோல இன்னும் ஒரு விவகாரம், இந்த வீடுகளுக்கான நட்டையீடு, அதேபோல மரணித்தவர்கள் நட்டையீடு வழங்குகின்ற போது ஒரு அளவீட்டு முறைமை தேவை என்பதாக அதிகாரிகள் ஜனாதிபதியும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதற்கு அவர்கள் ஒரு வரையறையின் கீழ் வழங்குவதற்கான ஒரு விசேட வர்த்தமானியை மீண்டும் சுற்றுநிருபத்தை வெளியிடுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அதன் அடிப்படையில் வாக்காளர் டாப்பில் வாக்களித்த வீதம் அல்லது எந்த நிறைவு காலம் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த காலப்பகுதி இருந்திருக்கிறார்கள், எனவே அந்த காலப்பகுதியின் ஒரு வரையறை அடிப்படையில் அவர்களுக்கான நட்டையீடு வழங்குகின்ற செயற்பாடு குறித்தும் ஜனாதிபதி மீள ஒரு சுற்றுநிருபம் அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க அதற்கும் ஜனாதிபதி தன்னுடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக தெரிவித்திருக்கிறார். அதேபோல ஆபத்தான பகுதிகளில் வசித்து வந்த மக்கள், அந்த டித்வா சூறாவளி காலப்பகுதியின் போது ஆபத்தான இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு இப்போது நிலைமை ஓரளவு சீரடைந்திருப்பு காரணத்தினால் மீண்டும் அந்த இடத்துக்கு செல்வதற்கான கோரிக்கைகள் பலரால் முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த அதி அபாயமிக்க வளையங்களில் வாழ்ந்து வந்த மக்கள் மீண்டும் அந்த இடத்தில் மீள குடியேறுவதற்கான விருப்பம் தெரிவித்தாலும் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்படக்கூடாது என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் நேற்று தினம் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். சில வேளைகளில் அவ்வாறு சிலர் அதிகாரிகளுடைய அந்த விடயங்களை மீறி அங்கு வாழ்வதற்கான கோரிக்கையை முன்வைக்கும் பட்சத்தில் அவர்களிடம் சட்ட ரீதியான ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறும் ஜனாதிபதி கோரிக்கை ஒன்று முன்வைத்தார். குறிப்பாக அந்த பகுதிகளில் நீங்கள் அரசாங்கத்தினுடைய இந்த கோரிக்கைகளை மதிக்காமல் மீண்டும் குடியேற முயற்சித்தால் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அரசாங்கத்தின் நட்டையீடு எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்ற விடயத்தை அவர்களுக்கு உறுதியாக கூறி அவர்கள் விரும்பினால் அந்த பகுதிக்கு செல்ல அனுமதிங்கள். ஆனால் நிச்சயமாக அவ்வாறான ஆபத்தான இடங்களுக்கு மக்கள் மீள சென்று வாழ்வதற்கான அனுமதியை அதிகாரிகள் வழங்கக்கூடாது. அதற்கான சட்டங்களில் ஏதேனும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அதிலும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அது தொடர்பான சட்டங்களை கடுமையாக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனர்குமார் திசாநாயக் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது அங்குள்ள மக்களுடைய வாழ்வாதாரம், அதேபோல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்குவது உள்ளிட்ட காணிகளை வழங்குவது, நட்டையீடு வழங்குவது தொடர்பான விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தியதோடு இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் கூறியிருந்தார். குறிப்பாக இப்போது சட்டத்தின் முன் சகலரும் சமம் என்ற நிலைமை நாட்டுக்குள் கொண்டுவரப்பட வேண்டும். எனவே சிலர் இந்த சட்டத்தின் முன் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது யாராவது இவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டால் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டியது சட்டத்தின் கடமை. என்னுடைய பெயரோ யாருடைய பெயர் குறிப்பிட்டாலும் அந்த விசாரணைகளுக்கு மூங்கொடுக்க வேண்டியது கடமை. ஆனால் அவ்வாறு விசாரணைகளுக்கு மூங்கொடுப்பதை ஒரு பாரதூரமான விடயமாக சித்தரிக்க சிலர் இப்போது நாட்டில் முயற்சித்து வருகிறார்கள். அவ்வாறு எவருக்கும் இடமளிக்க முடியாது. கடந்த காலங்களில் ஆட்சி அதிகாரம் பணபலம் இருக்கின்றவர்களுக்கு மேல் சட்டம் பாயாது என்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. ஆனால் இப்போது அப்படி எந்த கலாச்சாரமும் இல்லை. சட்டம் சமருக்கு
அனைவருக்கும் சகலருக்கும் சமமாக அமல்படுத்தப்படுகின்ற கலாச்சாரம் இருக்கிறது. யாரேனும் ஒருவருக்கு சட்டம் நியாயமான முறையில் அமலாகவில்லை என்று துறவினர்களுக்கு அறிவிக்க முடியும். எனில் நாங்கள் சட்டத்தை சகலருக்கும் நியாயமான முறையில் அமல்படுத்த தயாராக இருக்கிறோம் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இந்த நிலையை தான் நேற்று தினம் முக்கியமான ஒருவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு. அது தொடர்பான செய்திகள் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மகிந்தவிடம் 2 மணி நேரம் விசாரணை, தேவை ஏற்படின் மீண்டும் அழைப்பதாக ஆணைக்குழு அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கின்ற. அதேவேளை இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜர், 2.5 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையில் 2 மணி நேரத்துக்கும் மேல் வாக்குமூலம் ராஜபக்சேக்களை நடுங்க வைத்த விசாரணை, பெருமளவு ஆதரவாளர்கள் அரசியல்வாதிகள் சட்டத்தரணிகள் லஞ்ச ஊழல் விசாரணை அலுவலக வளாகத்திற்குள் குவிந்தனர் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்று தினம் மற்றும் ஒரு தகவலும் திவைன பத்திரிகையில், தீந்து சாதாரணவே நாம் மாவ நிதாஸ்கரான் ஓனே தன்ன ஒக்கோம மம கிவ்வா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தனக்கு தெரிந்த சகல விடயங்களையும் தான் கூறியதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தெரிவித்த தகவலும் இன்றைய தினம் திவைன பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினம் அது தொடர்பான செய்திகள் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அவருடைய அந்த வருகை தொடர்பான செய்தி இவ்வாறு இருக்கிறது. குவான்யானா கணுதுனுவ அல்லஸ் கொமிசம மஹிந்தகின் பெயர் திகாமாரக் பிரஷ்னகராய் என்பதாக இன்றைய நம் லங்காதி பத்திரிகையும் அது தொடர்பான செய்தியினை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக நேற்று விசாரணை கலைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிடம் சுமார் 2 மணி நேரத்துக்கும் அதிகமான காலம் விசாரணை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. நேற்று பிற்பகல் 9:30 மணிக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவிடம் இவ்வாறு விசாரணைகள் முற்பகல் 11:50 வரை விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக அந்த ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்சே இதன்போது குறிப்பிட்ட விடயங்களை மையப்படுத்தி அவசியம் ஏற்படின் அவரை மீண்டும் விசாரணை கலைக்க எதிர்பார்ப்பதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னாள் ஏபஸ் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களை மையப்படுத்தி மஹிந்த ராஜபக்சே விசாரணை கலைக்கப்பட்டார். குறிப்பாக ஏபஸ் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான விடயத்தில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்த மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள கபில சந்திரசேனவின் வாக்குமூலத்தை மையப்படுத்தியும் ஏனைய சான்றாதாரங்களின் அடிப்படையிலும் மஹிந்த ராஜபக்சே விசாரணை கலைக்கப்பட்டிருந்தார். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல்களூடாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட லஞ்ச பணத்தொகை 2015 ஜனாதிபதி தேர்தலில் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் பிரசார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மையப்படுத்தி பிரதான விசாரணைகள் நேற்று இடம்பெற்றதாக அறிய முடிகிறது. இதனைவிட நேற்று தினம் விசாரணை கலைக்கப்பட்டிருந்த ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற போது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக கடமையாற்றிய பிரியங்கர ஜாரத்னவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீண்ட விசாரணைகளை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்தது. அவசியம் ஏற்படின் மீண்டும் அவரை விசாரணைக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அழைக்க எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது. விசேடமாக நேற்று தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அருகே பெருமளவிலான ஆதரவாளர்கள் குழுமிருந்தார்கள். பெருமளவிலான சட்டத்தரணிகள் உள்ளிட்ட சுமார் 1000 அதிகமானவர்கள் அங்கு குழுமிருந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். எனவே அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்ட நிலையில் விசேடமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விசாரணை தொடர்பான பல விடயங்கள் கடந்த 2017 காலப்பகுதியிற்கான வழக்கு தொடரப்பட்ட போதிலும் வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் இந்த காலப்பகுதியில்தான் முன்னாள் அந்த நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளராக இருந்த கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். எனவே அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டு அவரிடம் அவர் விளக்கமறியில் வைக்கப்பட்டு விசாரணை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையினுடைய
பயனாக அவர் தெரிவித்த விடயங்களாக லஞ்சோல் விசாரணை ஆணைக்குழு பல விடயங்களை மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தது. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் 12 திகதி லஞ்சோலில் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் மே மாதம் 5 திகதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தார். இதன்போது ஏபஸ் கொடுக்கல் வாங்கலில் ஊடாக லஞ்சப்பணமாக பெறப்பட்ட பணத்தை சந்தேக நபரான கபில சந்திரசேன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு வழங்கியுள்ளமை தெரிய வந்திருப்பதாக லஞ்சோலில் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவித்திருந்தது. அதன்படி 2015 ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க தலா 20 மில்லியன் ரூபாய் வீதமும் 3 சந்தர்ப்பங்களில் மொத்தம் 60 மில்லியன் ரூபாவை பெலியத்த இல்லம் மற்றும் கார்ல்டன் இல்லத்தில் வைத்து மஹிந்த ராஜபக்ஷவிடம் வழங்கியதாக சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்திருப்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தது. இருப்பினும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கபில சந்திரசேன சார்பில் உண்மையான ஜனாதிபதி சட்டத்தரணி, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தனது கட்சிக்காரரை அச்சுறுத்தி இந்த வாக்குமூலத்தை பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டியது. அது தொடர்பான சத்திய கடதாசியும் நீதிமன்றில் முன்வைத்திருந்தனர். எவ்வாறாயினும் லஞ்சம் பெற்றதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருமாறு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு நிலைமையில் கடந்த 8 திகதி இந்த விசாரணையின் முக்கிய சந்தேக நபராக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன சந்தேகத்துக்கிடமான முறையில் உயர்ந்த நிலையில் சரளமாக மீட்கப்பட்டார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விடுக்கப்பட்ட அறிவித்தல் கமையா அவர்கள் இருவரும் நேற்று ஆணைக்குழுவில் ஆஜராகி இவ்வாறு அவர்கள் வாக்குமூலங்களை வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணை குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதியுடைய தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 3 சந்தர்ப்பங்களில் தலா 20 மில்லியன் ரூபாய் வீதம் 60 மில்லியன் ரூபாய் அவருடைய கால்டன் மற்றும் பெளியத்த இல்லத்தில் வைத்து இந்த விடயங்கள் அவருடைய பணம் அவரிடம் பணம் கையளிக்கப்பட்டதாக கப்பல சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தை நீதிமன்றில் சமர்ப்பித்திருந்தார்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு. இருந்த போதிலும் அதன்போது தன்னிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுடைய தலைவர் அச்சுறுத்தல் மேற்கொண்டு வாக்குமூலம் பெற்றதாக அவருடைய சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினார்கள். பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். பிணையில் விடுவிக்கப்பட்ட போது அவர் பிணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டவர்கள் 15,000 ரூபாய் தலா 15,000 ரூபாய் வழங்கப்பட்டு 30,000 ரூபாய் இருவருக்கு வழங்கப்பட்டு போலியான முறையில் ஆஜர்படுத்தப்பட்ட பிணையாளிகள் என்று தெரியவந்த நிலையில் அவரை மீண்டும் கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில்தான் அவர் கைதாகவிருந்த நிலையில்தான் கொள்ளுப்பிடியில் வைத்து அரவிந்தர் செல்வா அவருடைய இல்லத்தில் வைத்து அவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே அவருடைய அந்த விடயங்கள் பிரதானமான பேசுபொருளாக மாறியிருந்த விடயம் முக்கியமாக இருப்பதை காணலாம். ஆணைக்குழு வளாகத்திற்கு முன்பாக ஒன்று திரண்ட மஹிந்தவின் ஆதரவாளர் என்பதாகவும் இன்றைய பத்திரிகைகளுடைய செய்திகள் இடம்பெற்றிருப்பது காணலாம். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் யாபஸ் விமான கொள்வனையில் இடம்பெற்றதாக கூறப்படும் லஞ்ச ஊழல் விவகாரத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையானார். இதன்போது மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் ஆணைக்குழு வளாகத்துக்கு முன்பாக ஒன்று திரண்டதால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டது. நேற்று காலை 9:30 மணியளவில் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரான மஹிந்த ராஜபக்ஷவிடம் சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் முற்பகல் 11:50 மணியளவில் அங்கிருந்து அவர் வெளியேறச் சென்றார். முன்னாள் ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வளாகம் அமைந்துள்ள பகுதிகளில் ராணுவத்தினர், போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அத்துடன் அனுமதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே உள்ளே நுழைய முடியும் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட பதாகைகளும் ஆணைக்குழுவின் வளாகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. முன்னாள் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு வருகை தருவதற்கு முன்னதாகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் ஆணைக்குழுவை சூழ பகுதிகளில் ஒன்று திரண்டார்கள். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் தனது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் அங்கு வருகை தந்திருந்தார். அப்பகுதியில் திரண்டிருந்த பெருமளவிலான கட்சி ஆதரவாளர்கள் ஆணைக்குழு வளாகத்தை சுற்றி வளைத்து கோஷங்கள் எழுப்பியவாறு எதிர்ப்பு நடவடிக்கை ஈடுபட்டமையினால் நேற்று அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. முன்னாள் ஜனாதிபதி அங்கிருந்து வெளியேறிய பின்னர் ஆதரவாளர்கள் அங்கிருந்து கலந்து சென்றதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இவ்வாறு நீதிமன்றில் விசாரணை தொடர்பான விடயங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது அதிகளவான ஆதரவாளர்கள் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து அந்த இடத்தில் கூடி கோஷங்களை எழுப்பிய விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல் இன்று தினம் மற்றும் ஒரு தகவல் ஒன்றும் முக்கியமான செய்தியாக வீரகேசரி பத்திரிகை இடம்பிடிக்கிறது. மஹிந்தவை கைது செய்தால் ஆட்சி கவிழும், விமல் வீரவன்ச எச்சரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தி முக்கிய செய்தியாக இடம்பிடித்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழும் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களை மகிழ்விப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ
லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார். புலிகள் அமைப்பை அழித்த மஹிந்த ராஜபக்சவை கைது செய்தால் அரசாங்கம் கணமே கவலும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார். கொழும்பிலுள்ள தேசிய சுதந்திர முன்னணிய காரியாலயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சொத்து விவகாரம் பற்றி ஆராய்வதில் மாத்திரம் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் விடுதலை புலிகள் ஆதரவாளர்களை மகிழ்விப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார். புலிகள் அமைப்பை அழித்த மஹிந்த ராஜபக்சவை கைது செய்தால் அரசாங்கம் அக்கடமி கவலும். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த மாதத்தில் மஹிந்த ராஜபக்சவை நெருக்கடிக்குள்ளாக்குவது முற்றிலும் தவறானது. புலிகள் அமைப்பின் தேவைக்காகவே முப்படைகளின் முன்னாள் உயரதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலையை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். தேசியத்துக்கு எதிரான செயற்பாடுகள் அரசாங்கத்துக்கு எதிரானதாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதே விமல் வீரவன் சொல்லிட்டோர்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியின் போது அவருடைய அணியிலிருந்து விலகி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அணியிலிருந்து விலகி, அங்கு ஊழல் மோசடிகள் நிறைந்திருப்பதாக தெரிவித்து அவர்கள் திலீப் ஜாயவர தலைமையிலான அந்த சர்வஜன அதிகாரம் கட்சி பக்கம் சேர்ந்து இவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இவை தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட இப்போது 1.5 வருடங்கள் கடந்த பிறகு இப்போது மீண்டும் அவர்கள் இந்த விவரான தகவல்களை வெளியிட்டு வருவதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே அவர் விசாரணைக்காக மாத்திரம் அழைக்கப்பட்ட நிலையில்தான் இப்போது இவர்கள் இந்த விடயத்தை புதாகரமாக மாற்றுவதற்கான விடயங்கள் இடம்பெற்றுவதற்கான இந்த விடயத்தை தான் ஜனாதிபதி அன்ரஹம் அதுசானேக் அவர்களும் இந்த கூட்டத்தின் போது மாத்தளை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது சுட்டிக்காட்டியிருந்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்த மிகமின் சுயாதீன செய்தி பாருகிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக ஆராய்ந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் மற்றும் ஒரு தகவலும் வெளியாகிறது. வீரகேசரி பத்திரிகையில் கபில சந்திரசேனவின் சடலம் மீட்கப்பட்ட அறையில் மருந்துகள் பகுப்பாய்வு குறித்த நீதவான் கேள்வி, அரவிந்தர சில்வா தம்பதியினர் சாட்சியம் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய சிங்கள பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ரங்காதி பத்திரிகையில் கபில சந்திரசேன தொடர்பான இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக இடம்பெற்றது. லோக் அரின் பே கபிலகே துரக்கத்தினையே அமெரிக்காவிட்டு நிவசே சேவிக்கியான்கே ஏமத்தும் வார்த்தாத் கெந்தவாய் என்பதாக இன்று ரங்காதி பத்திரிகை தலைப்பெற்றுவதற்கான கபில சந்திரசேனனுடைய கையெடுக்க தொலைபேசியினுடைய லாக் எடுக்க முடியாத நிலையில் அதனை அமெரிக்காவுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வீட்டில் பணிபுரிந்த ஊழியர்களுடைய தொலைபேசி அழைப்பு விவரங்களையும் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதற்கான அதே போல இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் கபிலவின் தொலைபேசியை ஆராய முடியாத நிலைமை, தொலைபேசி நிறுவனத்தின் உதவியை பெற நடவடிக்கை என்பதாகவும் இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பு பார்க்கலாம். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட கபில சந்திரசேனன் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவருடைய அறையிலிருந்து பெயர் தெரியாத சில இரு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக நேற்று நீதிமன்றில் வெளிப்படுத்தப்பட்டது. நேற்று தினம் கபில சந்திரசேனவின் மரண விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கோட்டை நீதவான் பசன் அமரசேன தொடர்பிலான விடயத்தை விசாரணையாளர்களிடம் கேள்விக்குட்படுத்தியதால் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. கபில சந்திரசேன இறந்த தினத்தன்று நீதவான் ஸ்தல பரிசோதனைகளை முன்னெடுத்த போது சடலம் மீட்கப்பட்ட அறையில் பல்வேறு மருந்துகள் காணப்பட்டதாகவும் அதில் இரு மருந்துகள் பெயர் எதுவென அறிய முடியாத நிலையில் கடதாசியில் சுற்றி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த இரு மருந்துகள் தொடர்பாகவும் ரசாயன பகுப்பாய்வாளர்களின் அறிக்கையை பெற நீதவான் அப்போதே உத்தரவிட்டிருந்த நிலையில் அதன் நிலைமை தொடர்பாக நீதவான் விசாரணையாளர்களை கேள்விக்குட்படுத்தியிருந்தார். இதன்போது குறித்த மருந்துகள் தொடர்பில் அரச ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கையை பெற இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிய வந்திருக்கிறது. எனினும் குறித்த மருந்துகள் பிரேத பரிசோதனைகளை முன்னெடுத்த ஐவர் கொண்ட மருத்துவக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். அடுத்து வரும் நாட்களில் நகர்த்தல் பத்திரம் ஊடாக மருந்துகளை அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் நீதவான் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் நீதிமன்றம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றில் கபில சந்திரசேனவின் மரண விசாரணை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணைகளில் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் கிருஷாந்த் தலைமையிலான குழு தாக்கல் செய்திருந்தார்கள். இதன்போது ஐவர் கொண்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் குழு முன்னெடுத்த பிரேத பரிசோதனை அறிக்கைகளையும் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருந்தார்கள். மேலதிக விசாரணைகளில் அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்ட பொருட்களின் பட்டியலை போலீசார் பட்டியலிட்டிருந்தார்கள். குறிப்பாக சடலம் மீட்கப்பட்டதோடு சலத்தை பரிசோதனை செய்த போலீஸ் தள பரிசோதனை பிரிவினர் சடலத்திலிருந்து எடுத்த இரத்த மாதிரியையும் பிரேத பரிசோதனையின் போது வைத்தியர்களிலான் பெற்றுக்கொண்ட இரத்த மாதிரியையும் அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்ப இதன்போது அனுமதி பெறப்பட்டது. இதனை விட விசாரணையாளர்களில் ஒரு அங்கமாக உயிரிழந்த கபில சந்திரசேனவின் கையடக்க தொலைபேசியை அதன் தாய் நிறுவனம் அல்லது அது சார்ந்த நிறுவனம் ஒன்றுக்கு அனுப்பி தகவல்களை பெற்றுக் கொள்வது தொடர்பாக போலீசார் முன்வைத்த கோரிக்கைக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. கபில சந்திரசேன பயன்படுத்திய ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் கையடக்க தொலைபேசியின் கடவுச் சொல்லாக கபில சந்திரசேனவின் முக அடையாளம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கபில சந்திரசேன இறந்த பின்னர் அந்த தொலைபேசியை இயக்க முடியாத சூழல் உருவாகியிருப்பதாகவும் இதன்போது போலீசார் நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டியே குறித்த அனுமதியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதனைவிட கபில சந்திரசேன இறந்து கிடந்த அறையிலிருந்து மீட்கப்பட்ட பான் ஏசியா வங்கியினுடைய தன்னியக்க பணம் பெற்றுக்கொள்ளும் அட்டையை செயலிழக்க செய்யவும் போலீசார் முன்வைத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. குறித்த அட்டையானது கபில சந்திரசேனவின் தொலைபேசியோடு இருந்ததாக போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எவ்வாறாயினும் நீதவான் பசன் அமரசேன முன்வைத்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போலீசார் கபில சந்திரசேனவின் பணப்பை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் பணப்பைக்கு என்ன ஆனது என்பது தொடர்பில் இதுவரை தெரியவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதுதொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை சமர்ப்பிக்க நீதவான் போலீசாருக்கு அனுமதி அளித்திருந்தார். இதனிடையே நேற்றைய தினம் கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட கொள்ளுப்பட்டி பேதரிஸ் மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டின்
உரிமையாளரான அரவிந்த் சில்வா மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சாட்சியம் அளித்தார்கள். மரண விசாரணையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் உத்தியோகர்கள் தொடுத்த கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள அவர்கள் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கபில சந்திரசேனவை கைது செய்து விளக்கமறையில் வைத்திருந்த நிலையில் அவருக்கு பிணை கிடைத்ததும் அவர் நேரடியாக கடந்த 6ஆம் தேதி கொள்ளுப்பிடியில் உள்ள அரவிந்த் சில்வாவின் இல்லத்துக்கே வந்ததாக அரவிந்த் சில்வாவின் மனைவியான பிரியங்கி அனுஷ்கா விஜயநாயக்க சாட்சியம் அளித்தார். அவரது சாட்சியத்தின்படி குறித்த தினம் பகல் வேளையில் அவர் வந்ததாகவும் அதன்போது கபில சந்திரசேனவுக்கு தான் உணவளித்ததாகவும் மாலை வேளையில் அவர் மீண்டும் அவரது வீட்டுக்கு சென்றதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறாயினும் அரவிந்த் சில்வா நேற்றைய தினம் சாட்சியம் அளிக்கையில் 7ஆம் தேதி கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதாக தனக்கு குறுஞ்செய்திகள் மூலம் அறிய கிடைத்ததாகவும் இதனைத் தொடர்ந்து கபில சந்திரசேனவோடு தான் தொலைபேசியில் உரையாடியதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனைவிட 6ஆம் தேதி பிணை பெறுவதற்கு பிணையாளர்களையும் ரொக்க பிணையையும் தானே ஏற்பாடு செய்ததாக அரவிந்த் சில்வா நீதிமன்றில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் 7ஆம் தேதி மீண்டும் அவரை கைது செய்ய உத்தரவிட்ட பின்னர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரச குலரத்னவோடும் தானும் தனது மனைவியும் பிணை கையொப்பமிட்டவர்கள் என நம்பப்பட்டவர்களும் நேரடியாக சென்று கலந்துரையாடியதாக அரவிந்த் சில்வா சாட்சியத்தின் போது குறிப்பிட்டார். எனினும் குறித்த கலந்துரையாடலுக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி அரச குலரத்னவினுடைய ஆலோசனைக்கு அமைவாகவே கபில சந்திரசேனவை அழைத்து செல்லவில்லை எனவும் மறுநாள் அவர் உயிரிழந்த தினத்தன்று அவரை நீதிமன்றில் சரணடைய செய்ய திட்டமிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி குறித்த திட்டத்தின்படி சட்டத்தரணி அவரை அழைத்து செல்ல வீட்டுக்கு வந்தபோதும் கபில சந்திரசேன உறங்கிய அறையை தட்டியும் அவருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்தும் அவர் பதிலளிக்காததால் வீட்டிலிருந்த மாற்று திறப்பை கொண்டு அறையை திறந்ததாக அரவிந்த் சில்வா மற்றும் அவரது மனைவி ஆகியோர் நீதிமன்றில் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சட்டத்தரணியே முதலில் குறித்த அறைக்குள் நுழைந்ததாகவும் இதன்போது கபில சந்திரசேன கட்டிலில் இருக்கவில்லை எனவும் அறையிலிருந்த நாட்காலி குளியலறை பக்கமாக திருப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் நீதிமன்றில் குறிப்பிட்டார்கள். இந்த நிலையில் கபில சந்திரசேனவுக்கு ஆபத்து நேர்ந்திருப்பதாக கருதி உடனடியாக டர்டன்ஸ் வைத்தியசாலைக்கு அழைப்பெடுத்து ஆம்புலன்ஸ் மற்றும் வைத்தியர்களை வரவழைத்ததாகவும் பின்னர் கொள்ளுப்பிட்டி போலீசாருக்கு இது தொடர்பாக அறிவித்ததாகவும் அவர்கள் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே மேலதிக விசாரணை அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பித்த போலீசார் கபில சந்திரசேனவின் கழுத்தில் இருக்கியிருந்த ஜிம்பட்டி மற்றும் அருந்து கிடந்த மற்றைய பகுதி ஆகியவற்றை அரச ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அவை இரண்டும் ஒரே பட்டிகளின் துண்டுகளா அல்லது வெவ்வேறானதா அவை எவ்வாறு அருந்தின என்பது தொடர்பாக கண்டறிய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதன்போது விசாரணையாளர்களிடம் கேள்வியொன்று எழுப்பிய நீதவான் பசன் அமரசேனன் கதவின் நிலையில் காணப்பட்டதாக கூறப்படும் ஜிம்பட்டி தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதா எனவும் இதன்போது அந்த கதவின் நிலையில் ஏதும் மாற்றங்கள் அல்லது சேதங்கள் அவதானிக்கப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு விடையளித்த விசாரணையாளர்கள் அவ்வாறு எந்த சேதங்களும் குறித்த கதவின் நிலையில் காணப்படவில்லை என குறிப்பிட்டனர். இதே நேரம் நாளைய தினம் மீண்டும் இந்த மரண விசாரணையை அறிக்கையை மேலதிக சாட்சியாளர்களின் அழைக்கப்பட்டு மரண விசாரணை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணவில்லை. இவருடைய மரணம் தொடர்பான விடயம் இப்போது ஒரு முக்கியமான விடயமாக மாறியிருக்கிற நிலையில் அத்துறமான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே இவ்வாறான ஒரு முக்கியமான வழக்கொன்றில் குறிப்பாக மத்திய வங்கியினுடைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தினுடைய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் ஹேக்கர்களால் களவாடப்பட்ட சம்பவம் தொடர்பாக மத்திய வங்கியினுடைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களுடைய அதிகாரிகள் 5 பணிநீக்கம் செய்யப்பட்டார்கள். அதில் ஒருவர் மர்மமான முறையில் அதற்கு முக்கியமான அதிகாரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். அதேபோல இப்போது இந்த யாபஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கினுடைய முக்கிய சாட்சியாளராக இருந்த கபில சந்திரசேன அவர் விசாரணை இடம்பெற்று வந்த காலப்பகுதியில் அவரும் இவ்வாறு மர்மமான முறையில் உயர்ந்திருக்கிறார். எனவே இந்த சம்பவங்கள் இப்போது சாட்சியாளர்கள் தொடர்பான பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை ஏற்படுத்திய நிலையில் இந்த விடயங்கள் தொடர்பில் இப்போது அவருடைய மரணம் தொடர்பாக ஒருபுறம் விசாரணை நடைபெறுகிறது. அதேபோல யாபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பக்கமும் விசாரணை இடம்பெற்றவர்கள் நிலையில்தான் இப்பாறான பல தகவல்கள் இதிலிருந்து வெளிவந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்க இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் பிரதானமான செய்தியாக இந்த தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். மக்களுக்கு அது தொடர்பான செய்திகள் பிரதானமான விடயங்களாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் இது குறித்தும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நாட்டின் பல பகுதிகளிலும் கடுமையான மழை பெய்து வருகிறது. வெள்ள அபாயம் விடுக்கப்பட்டிருக்கிறது. மண்சரி அபாயம் விடுக்கப்பட்டிருக்கிறது. கடும் காற்றுக்கான அபாயம் இருக்கிறது. அது குறித்து மக்கள் மிகுந்த அவதானமாக செயற்பட வேண்டும். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகைகள் தொடர்பான செய்தி, நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழை, 26 நீர்த்தேக்கங்களின் வான் பாயும் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய
தினகரன் பத்திரிகையில் ஏனைய பத்திரிகைகளிலும் அதுபான செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 16 பிரதான நீர்த்தேக்கங்களும் 10 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான்பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் நேற்று தெரிவித்திருக்கிறது. நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் பொறியியலாளர் HMBSD ஹேரத் அதுதொடர்பாக நேற்று தெரிவிக்கையில், தொடர்ந்து பெய்யும் மழையினால் வான்கதவுகளூடாக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வரும் நாட்களில் மாற்றமடையக்கூடும் என்பதால் நீர்த்தேக்கங்களை சூழவுள்ள பகுதிகளில் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்றும் மக்களுக்கு இவ்வாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ராஜாங்கனி நீர்த்தேக்கம், பதுளை மாவட்டத்தின் சொரபுர நீர்த்தேக்கம், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் வீரவில, அதேபோல லுணுகம்பேர வெஹரகல நீர்த்தேக்கங்கள், குருணாகல் மாவட்டத்தின் மாகல்ல தெதிருவோயா நீர்த்தேக்கம் மற்றும் கண்டி மாவட்டத்தின் வரமெடில்ல நாளந்த நீர்த்தேக்கங்களும், முனராகலை மாவட்டத்தின் அள்ளிக்குட்ட ஆற நீர்த்தேக்கமும் இவ்வாறு வான்பாய்வதாக குறிப்பிட்டிருக்கின்றால், கலாவோய வடிநில பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக அந்த வடிநிலத்தில் அமைந்துள்ள ராஜாங்கனை தேவகுவெமடில்ல ஆகிய நீர்த்தேக்கங்கள் வான்பாய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 12 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதோடு அவற்றிலூடாக வினாடிக்கு 18,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அத்தோடு கிரிந்தி ஓயா வடிநில பகுதியில் பெய்த பள்ளத்த மழை காரணமாக அந்த வடிநிலத்தில் உள்ள லுணுகம் வேர, திஸ்ஸவாவி, வீரவில, யோதவாவி மற்றும் அலிக்குட்ட ஆறு ஆகிய நீர்த்தேக்கங்களும் வான்பாய்ந்து வருவதாக அந்த பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். லுணுகம் வேர நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதோடு வினாடிக்கு 7,100 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலதிகமாக வெஹரகால நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 2,400 கன அடிக்கும் அதிகமான நீர் மாணிக்க கங்கைக்குள் வெளியேற்றப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வான்பாயும் நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களில் அங்கமுவ சொபுரேல்ல, மகாசியமலாகமுவ, சத்தாதிச, மாலிபொத்த மற்றும் மருதமடு ஆகிய நீர்த்தேக்கங்கள் உள்ளடங்குகின்றன. தொடர்ந்தும் மழையினால் வான்கதவுகள் ஊடாக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வரும் நாட்களில் மாற்றமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகும். எனவே இந்த பகுதிகளில் அல்லது தாழ்நில பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் இந்த விடயம் குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்ற செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காலம். அதேபோல நாட்டின் பல பகுதிகளிலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்ற செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நித்வா சூறாவளி காரணமாக கடந்த வருடத்தினுடைய இறுதி காலப்பகுதியில் பல இடங்களில் மண் சரிவு அபாயம் உள்ளிட்ட நிலையங்கள் ஏற்பட்டிருந்தன. எனவே அவ்வாறு மண் சரிவு ஏற்பட்டு மண் கழுவி சென்றிருக்கின்ற உயரமான பகுதிகள், அதேபோல மண்மேடுகள், கட்பாறை இருக்கின்ற இடத்தில் மீண்டும் மண்மேடு சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. எனவே அந்த பகுதியில் தொடர்ச்சியாக அதிகளவு மழை பெய்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் வளிமண்டல திணைக்களமும் அதேபோல தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகமும் கோரிக்கை விடுக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். பசறைக்கு 2 நிலை மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக பதுளை மாவட்டத்தின் பசறை பிரதேச பிரிவுக்கு 2 நிலை மண் சரிவு முன்கூட்டி எச்சரிக்கை விடுப்பதற்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவிக்கிறது. நேற்று மாலை 4 மணி வரை அமலிருப்பதா வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. தவிர 6 மாவட்டங்களைச் சேர்ந்த பல பிரதேச பிரிவுகளுக்கும் முதலாம் நிலை அல்லது அவதானமாக இருக்கவும் எனும் மண்சரிவும் முன்கூட்டி எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. முதலாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகள் பதுளை மாவட்டம் பண்டாரவளை பிரதேச பிரிவு, களுத்துறை மாவட்டம் வளல்லாவட்ட பிரதேச பிரிவு, குருணாகல் மாவட்டம் ரிதிகம பிரதேச பிரிவு, மாசலை மாவட்டம் ரத்தோட்டை அம்பன்கங்கை கோரளை மற்றும் நாவுல பிரதேச பிரிவு, முண்டாகலை மாவட்டம் வெள்ளவாய மற்றும் வடல் கும்பர பிரதேச பிரிவு, ரத்தினபுரி மாவட்டம் ரத்தினபுரி மற்றும் களவான பிரதேச பிரிவு, மண்சரிவுக்கான அறிகுறிகள் தரைப்பகுதியில் வெடிப்புகள் ஏற்படுதல், மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்வடைதல், திடீரென நீரூற்றுக்கள் தோன்றுதல் போன்றவையாக காணப்படும். எனவே அவ்வாறு நிலைமைகள் காணப்படுமாக இருந்தால் உடனடியாக அந்த பகுதியில் வெளியேற நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகள் இவ்வாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த விடயங்கள் குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக செயற்படுங்கள். காரணம், தற்போது வங்காள விரிகுடாவுடைய
பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு மையமானது அதனுடைய மறைமுக தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதியில் இவ்வாறு கடும் மழை பெய்து வருகிறது. இவ்வாறு இருக்க பருவப்பெயர்ச்சி மழை எதிர்வரும் 20ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட போவதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்திருக்கிறது. எனவே இந்த நிலைமைகள் காரணமாக சில பகுதிகளில் இருக்கின்ற அபாயங்களை உணர்ந்து மக்கள் இதுகுறித்து வளிமண்டல திணைக்களம் விடுத்துகின்ற எச்சரிக்கை கவனத்தில் கொண்டு செயற்படுமாறும் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இன்றைய அருண பத்திரிகையில் பலாத் கீப்பேட்ட அதாத் ததவேசி என்பதாக இன்றைய தினம் அருண பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். மேல் சப்ரகமோ மத்திய வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் அனுராதபுரம் திருகோணமலை காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தொடர்பான எச்சரிக்கையை விடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அறிவித்தல் குறித்தும் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அது தொடர்பாக நீங்கள் பார்க்கலாம், இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் இருப்பதாக திணைக்களம் தெரிவிக்கிறது. அதேபோல மேல் சப்ரகமோ மத்திய வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழைக்கான சாத்தியம் இருப்பதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நேற்று காலை 8:30 நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் அதிகளவான மழை வீழ்ச்சியாக பதிவாகியிருப்பது அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பகுதியில். அந்த பகுதியில் 107 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருப்பதாக திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த மழையின் கூடிய வானிலை காரணமாக நாட்டினுடைய பிரதான நீர்த்தேக்கங்கள் 7 மற்றும் மத்திய அளவிலான நீர்த்தேக்கங்கள் 16 வான்கதவுகள் வான்பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அறிவுறுத்தல்கள் குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். நேற்றைய தினம் இடம்பெற்ற இலங்கையில் ஒரு அச்சுறுத்தல் அல்லது அச்சத்தை ஊட்டிய ஒரு செய்தி ஒன்று பதிவாக இருந்தது. அதுரமான செய்தி குறித்து பார்க்கலாம். அம்பலாந்தோட்ட பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இருக்கிறது. உபாந்தினிய தவசேம பொடிகே கெலக்கப்பா ரத்னாவளி தேவியாகே அதே தியத்தி தியாய் மியகிய அம்பலாந்தொற்ற திரத்த காத்தனையை செக்கர்வெக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். அருண பத்திரிகை அந்த செய்திக்கு இன்றைய பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே செய்தி இன்றைய தினம் திவைன பத்திரிகையும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். தகுனே காத்தன திகாக் அம்பலாந்தொற்ற மியகிய அயகே இச கந்தின் வெண்கர பிளிர்வாக்குட தபலா நெந்தம்மா கினி அவிய உதுராகின திரத்த காத்தனையேற்ற பிளிகான கல பலிகான கல விடாக் என்பதாக இன்று தினம் திவாயின பத்திரிகை தொடர்பான செய்தி தலைப்பிட்டிருக்கலாம். முக்கொலை சந்தேக நபர் ஒருவர் கொலையாளி என சந்தேகப்படுகின்ற ஒருவர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அந்த 3 கொலைகளுக்கு ஆளாக்கப்பட்ட ஒருவர் பழிவாங்கும் வகையில் செய்த வேலை என்பதாக தெரிய வந்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகளில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது நேற்று நாடு முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்த ஒரு சம்பவமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கொலை தொடர்பான செய்திகளும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அம்பலாந்தோட்டை பகுதியில் 3 குழு ஒன்றும் நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டும் கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கியும் திங்கட்கிழமை கொடூரமான முறையில் படுகொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அம்பலாந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாமடல பகுதியில் நேற்று முன்தினம் இரவும் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. உயிரிழந்த நபரின் வீட்டினுள் அத்துமீறி நுழைந்த 3 அடங்கிய குழு ஒன்றும் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதோடு கூறிய ஆயத்தால் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். குறித்த குழுவினர் அவரின் தலையை துண்டித்து எடுத்து சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் இருந்த நபரின் நெருங்கிய உறவினர் வெட்டுக்காயனுக்குள்ளான நிலையில் அம்பலாந்தோட்டை வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அத்தோடு சந்தேக நபர்கள் உயிரிழந்த நபரின் தலையை எடுத்து சென்று மாமடல சந்தையில் உள்ள சிலையொன்றில் செருகி வைத்துவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறது. மாமடல பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையான லக்மால் சந்தருவான் என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. எனவே உயிரிழந்த நபர் கடந்த வருடம் ஜனவரி மாதம் 3 படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பிரதான சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த இவர் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி பிணையில் விடுதலாகியிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. மூவரின் படுகொலைக்கும் பழிவாங்கும் நோக்கோடு தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். அம்பலாந்தோட்டை நீதவான் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்தார். அத்தோடு அடையாளம் காணப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களையும் கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டார். மேலதிக விசாரணைகளை அம்பலாந்தோட்டை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல மேலும் பல நீதிமன்ற செய்திகளும் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம். 23 பெக்குகளும்
பிக்குகளுக்கும் 26 வரை விளக்கமறியல் உத்தரவு என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காலம் இன்றைய தினகன் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தாய்லாந்திலிருந்து 112 கிலோகிராம் போதைப் பொருட்களை கடத்தி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 23 பெக்குகளையும் எதிர்வரும் மே மாதம் 26 தேதி வரை மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு நீர்கொழும்பு நீதிவான் சுபானி அபயசேகரன் நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காலம் இன்றைய லங்காதி பத்திரிகையிலும் அதுதொடர்பான செய்தி முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பான செய்தி குறித்தும் நாங்கள் பார்வை தயாராக இருக்கின்றோம். குஷ் நடுவே சீவரதாரிக்கு விசிதினாம யலி ரிமான் மத்ரவைக்கு ஆரஞ்சு நதாரின் பமாவின் நடு சீவதாவா கல்தபாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போதைப் பொருள் பணியக அதிகாரியுடைய தாமதம் காரணமாக அந்த வழக்கு 4வது முறையாகவும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே எதிர்வரும் 26 தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்க நேற்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் 20 தேதி தாய்லாந்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக வந்தடைந்த 22 பெக்குகளை சோதனையிட்ட போது அவர்களின் பயணப்பகுதிகளிலிருந்து 112 கிலோகிராமுக்கும் அதிக எடையுடைய குஷ் மற்றும் ஹேஷ்டக போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட நீண்ட விசாரணைகளின் போது அமிதானந்த எனும் பிக்குவே இந்த போதைப் பொருள் கடத்தலை வழிநடத்தியமை தெரியவந்தது. அதற்கமைய உடனடியாக செயற்பட்ட போலீஸ் குழுவினர் கம்பகா பகுதியிலுள்ள விகாரையொன்றில் ஒளிந்திருந்த அமிதானந்த எனும் சந்தேக நபரையும் கைது செய்தார்கள். இந்த கடத்தல் சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் மஹமூத் முகமது எனும் நபர் கடந்த 8 தேதி கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டார். குறித்த நபர் கடந்த 9 தேதி நீர்கொழும்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 14 தேதி வரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீர்கொழும்பு மேலதிக நீதிமன்றம் உத்தரவிட்டார். 14 நாட்கள் விளக்கமறியல் காலம் நிறைவடைந்த நிலையில் பிரதான சந்தேக நபரான அமிதானந்த தேரன் உள்ளிட்ட 23 பிக்குகள் நேற்று நீர்கொழும்பு நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் சந்தேக நபர்கள் அனைவரையும் எதிர்வரும் 26 தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு நீதிமன்றம் தொடர்பான ஒரு செய்தி இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் மனுஷ நாணயக்காரவின் 5 வங்கிக் கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்க உத்தரவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். மனுஷ நாணயக்காரவின் 5 வங்கிக் கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்க உத்தரவு என்பது இன்னும் ஒரு தகவலாக இருக்கிறது. பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் அவரின் 5 வங்கிக் கணக்கு விவரங்களையும் விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவுக்கு எதிரான வழக்கு நேற்று தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்ற அசங்க எஸ் போதரகம நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் மேற்படி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சருக்கு எதிராக பண சுத்திகரிப்பு தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை கிழமையாக வங்கிக் கணக்கு விவரங்கள் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவினர் மன்றில் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி மனுஷ நாணயக்காரவின் கணக்குகளை மேற்கொள்ளும் ஒரு அரசு வங்கி மற்றும் 4 தனியார் வங்கிகளின் முகாமையாளர்களுக்கும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றும் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக, அதே போல ஏனைய பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஆரம்பம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரமானது நேற்று தினம் ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் நல்லூர் பின் வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் ஒரு பிரிவாகவும் தமிழ் தேசிய பேரவையினர் ஒரு பிரிவாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிப்பில் ஈடுபட்டார்கள். இதேவேளை முள்ளிவாய்க்கால் இடம்பெற்ற வழி நிறைந்த நினைவுகளை சுமந்தவாறு முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியும் வடகிழக்கு எங்கும் பயணிக்க தயார் வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை காலம். முள்ளிவாய்க்கால் நினைவாரம் ஆரம்பமாகிய நிலையில் செல்வசன்னதி ஆலயத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை முள்ளிவாய்க்கால் உயிர்நீத்தவர்களுக்கு ஆத்மசாந்தி வேண்டி பூஜை வழிபாடு நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஆலய முன்னிலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கலும் இடம்பெற்றதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், நேற்று தினம் கொழும்பு மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள் மூவர் சுயாதீனமாக, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மூவர் சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்திருக்கிறார்கள். தினகரன் பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. கொழும்பு மாநகர சபையில் கூட்டு எதிர்க்கட்சியிலிருந்து 3 உறுப்பினர்கள் விலகல் என்பதாக அந்த செய்திக்கு தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொழும்பு மாநகர சபையில் கூட்டு எதிர்க்கட்சியோடு செயற்பட்ட உறுப்பினர்கள் மூவர் எதிர்க்கட்சியிலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படுவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். கொழும்பு மாநகர சபையில் நேற்று நடைபெற்ற மே மாதத்துக்கான மாதாந்த கூட்டத்தின் போதே அவர்கள் தனது இந்த முடிவை அறிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் சுயாதீனமாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற முகமது மன்சில், இந்திக்க சஞ்சீவ லியனகே மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுனந்த லியன பத்திரன ஆகிய 3 உறுப்பினர்களுமே நேற்று கூட்டு எதிர்க்கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார்கள். அதன்போது கருத்தெரிவித்த சுனந்த லியன பத்திரன, தாம் தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் என்றும் ரீசா சருக் எதிர்க்கட்சி தலைவராக செயற்படும் வரை தான் கூட்டு எதிர்க்கட்சியில் செயற்பட போவதில் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டு எதிர்க்கட்சியினுடைய செயற்பாடுகள் ஒற்றுமை இல்லாத நிலைமை காணப்படும் காரணத்தினால் தாங்கள் இவ்வாறு தனித்து நின்று சுயாதீன உறுப்பினர்களாக செயற்பட போவதாகவும் கூட்டு எதிர்க்கட்சியில் நாங்கள் இருந்து செயற்பட போவது என்பதாகவும் நேற்று தினம் அவர்கள் நீதிமன்றத்துக்கு அறிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இதே போல டெங்கு நோய் குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அது குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகள் வெளியிடுகின்றன. டெங்கு பரவல் 42 அபாய வளையங்கள் அடையாளம் என்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் 42 அதிக அபாய வளையங்களை சுகாதார அமைச்சு அடையாளம் கண்டிருக்கின்றது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகளின்படி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 27,465 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு 14 மரணங்களும் சம்பவித்திருக்கின்றன. தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர், நாட்டில் தற்போது நிலவும் தொடர்ச்சியான மழைக்கால வானிலை காரணமாக டெங்கு பரவல் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல டெங்கு தொடர்பான விடயங்கள் ஒருபுறம் இருக்க உலக சுகாதார அமைப்பு இன்னும் ஒரு தகவல் ஒன்றை நேற்று தினம் அறிவித்திருக்கிறது. இந்த ஹண்டா வைரஸ் தொடர்பான விவகாரங்கள் உலகளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதுகுறித்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. பெரிய அளவில் ஹண்டா வைரஸ் பரவும் அறிகுறிகள் இல்லை, உலக சுகாதார ஸ்தாபனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஹண்டா வைரஸ் சுற்றுக்குள்ளான நபர்கள் சொகுசு கப்பலிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். பெரிய அளவிலான பரவலுக்குரிய எந்த அறிகுறியும் இல்லை என்றும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அட்னாம் கெப்ரியஸ் தெரிவித்திருக்கிறார்.
மேட்ரிட்டில் நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் மேற்கொண்டவாறு அவர் விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். நிலைமை மாறக்கூடும் என்றும் மேலும் பலருக்கும் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார். எம் வி ஹாண்டியஸ் சொகுசு கப்பலின் ஸ்பெயின் ட்ரென்ட்ரி தீவிலிருந்து புறப்பட்ட நெதர்லாந்து ராட்ராம் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பலானது கப்பலில் இவ்வாறு இந்த ஹண்டா வைரசுக்குள்ளானவர்கள் கைது அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அந்த கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட 28 பயணிகளுடன் இந்த கப்பல் சென்ற நிலையில் அங்கிருந்து அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் அதிகளவானோருக்கு இந்த வைரஸ் இல்லை என்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. இதுபோதிலும் இந்த வைரஸ் பரவல் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி தொடர்ந்தும் விசாரணை இடம்பெற்று வருகின்ற விடயங்களும் ஆய்வுகள் இடம்பெற்று வருகின்ற விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இதேபோல தெனியாய பகுதியில் பாடசாலையொன்றில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பான செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு சென்று வருவோம்.

0: சுயாதீன செய்தி பரவிருந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தெனியாயவில் மூடப்பட்ட 4 பாடசாலைகளும் இன்று திறப்பு, அனைத்து சிறுவர் பாடசாலைகளும் 15 வரை மூடல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. தெனியாய கல்வி வலயத்துக்கு தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த 4 பாடசாலைகளும் இன்று புதன்கிழமை மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக தென்மாகாண கல்வி செயலாளர் நிஷாந்த் பத்ரன் தெரிவித்திருக்கின்றார். தெனியாய கல்வி வலயத்துக்கு உட்பட்ட மாணவர்களிடையே தொற்றுநோய் பரவியதன் காரணமாக கடந்த 8 திகதி முதல் 17 திகதி வரை தற்காலிகமாக மூடப்பட்ட 4 பாடசாலைகளும் மீண்டும் இன்று புதன்கிழமை திறக்கப்படுகின்றன. கல்வி செயலாளரின் அறிவித்தலுக்கு அமைவாக பாடசாலைகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பாடசாலை சூழலை சுத்தம் செய்யும் நோக்கில் கடந்த 2 நாட்கள் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு பாடசாலை சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சுகாதார பழக்க வழக்கங்களை கையாளுமாறு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களை இந்த நோயிலிருந்து தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சி ஒன்றும் கொட்டப்பள சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் மூலம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படை இதேவேளை இந்த கோட்டக்கல்வி காரியாலயத்துக்கு உட்பட்ட அனைத்து சிறுவர் பாடசாலைகளும் எதிர்வரும் 15 திகதி வரை மூடப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் தெனியாய தேசிய பாடசாலை, தெனியாய ராஜபக்ஷ மகாவித்யாலயம், தெனியாய புனித மெத்தேயு மகாவித்யாலயம், பல்லேகம சித்தார்த்த ஆறாம் பாடசாலை என தொற்றுநோய் காரணமாக மூடப்பட்டு மீண்டும் இன்று திறக்கப்படுகின்ற விடயங்களும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயங்களாக இருப்பதை காணலாம். எனவே அங்கு சிறுவர்கள் மத்தியில் பரவிய அந்த நோய் நிலைமை காரணமாக அதனுடைய தாக்கத்தை கட்டுப்படுவதற்காக பாடசாலை மூடப்பட்டு நேற்று சுத்திகரிப்பு நடவடிக்கை எல்லாம் இடம்பெற்று இன்றைய தினம் மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்படுவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் வருகிறது. 5000 கலைஞர்கள் பங்கேற்புடன் கொழும்பில் மாபெரும் பரதநாட்டிய கின்னஸ் உலக சாதனை முயற்சி என்பதாக ஒரு செய்தி ஒன்று இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கலாம். உலக அரங்கில் இலங்கையின் பெருமையை உயர்த்தவுள்ள வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார நிகழ்வான சங்கமம் 2026 எதிர்வரும் 2026 ஜூன் மாதம் 14 திகதி கொழும்பு காளிமுகத்தில் நடைபெற இருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் அந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். இந்த மாபெரும் நிகழ்வில் 5000 மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று ஒரே நேரத்தில் இந்த நிகழ்வில் பங்கேற்கவிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார்.
1: நிறுவனமும் சங்கமம் குளோபல் அகாடமி இந்தியா இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்துதான் இந்த பரதநாட்டியம் மூலமாக இந்த உலக சாதனையை நிகழ்த்திருக்கிறார்கள். அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முதலாவது இலங்கையில் நடத்தப்படுகின்ற, அதாவது பரதநாட்டியம் மூலமாக நடத்தப்படுகின்ற ஒரு சாதனையாக இருக்கிறது. இந்த நிகழ்விலே இந்தியாவிலிருந்து 2000 பேரும் அதே போல இலங்கையிலிருந்தும் கிட்டத்தட்ட 3000 பேரும் இணைந்து மொத்தமாக 5000 பேர் ஜூன் மாதம் 14 திகதி கொழும்பு காலி முகத்திரலிலே இந்த சாதனை நிகழ்த்தப்பட இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இதன் மூலமாக இலங்கையினுடைய பெயர் உலகளாவியிலே சென்றடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைகின்றது. அது மட்டுமல்லாது விசேடமாக மலையக மாணவர்களுக்கு மலையக பிள்ளைகளுக்கு இந்த உலக சாதனையிலே பங்கு பெற்றக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. எனவே இதை நாங்கள் பெருமை.
0: வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தி. கைதான இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள், ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் முதலாவது கடிதம் என்பது வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இலங்கை மீன விவகாரம் தொடர்பில் தமது முதலாவது உத்தியோகபூர்வ கடிதத்தை இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதில் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிப்பதற்கும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள அவர்களுடைய மீன்பிடி படகுகளை மீட்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல சிங்கள பத்திரிகையில் மற்றொரு முக்கியமான தகவல் ஒன்றும் விஜய் தொடர்பான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். கடந்த 700 அதிகமான மதுபான சாலைகளை மூடுவதற்கு தமிழக முதலமைச்சர் எடுத்த தீர்மானத்தை அடிப்படையாக வைத்து ஒரு செய்தி வெளியாகியிருப்பதை இன்றைய தினம் சிங்கள பத்திரிகைகள் அதுபான முதற்பக்க செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே தளபதி விஜய் தமிழ்நாடுவே பார் ஹத்யாக் வசாய் என்பதாக இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பாடசாலைகள் அதே போல இந்த பாடசாலைகள் அண்மித்த பகுதிகளில் ஆலயங்கள் அண்மித்த பகுதிகளில் இருக்கின்ற 700 அதிகமான பார்களை மூடுவதற்கான உத்தரவு அவர் மூலம் பிறப்பிக்கப்பட்ட விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். தமிழகத்தில் 717 மதுபான கடைகளுக்கு மூடுவிழா, முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு என்பதாக தலைப்பிடும். அதேவேளை இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் முதல்வர் விஜய் அரசின் மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதிமுக அதிருப்தி தரப்பினர் விஜய்க்கு ஆதரவு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தமிழகத்தில் ஆட்சிப்படம் ஏறியுள்ள விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி நீடிக்குமா என்பதை நிர்ணயிக்கும் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று இடம்பெறவிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது 120 பேர் இவருடைய அரசுக்கு ஆதரவளிக்க இருக்கிற நிலையில் அதிமுகவிலிருந்து இப்போது ஒரு குழு பிரிந்திருக்கின்றது. 36 பேர் வரை தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவளிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்திருப்பதாக நேற்றைய தினம் அந்த அதிமுகவிலிருந்து பிளவடைந்த தரப்பினர் தெரிவித்த விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம்.
2: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் சங்கர்.
2: வணக்கம் புவனேஷ்.
1: நேரில் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். இன்றைய நாளும் பாத்தீங்கன்னா வெளியில மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி கொண்டு
2: அண்ட மலை பிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மலை பெரிய ஆபத்துகளை தராம ஒரு சாதாரண மலையா கடந்து போயிடணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திப்போம்.
1: நிச்சயமாக அப்படி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொள்வோம். இன்றைய நாளும் மே மாதம் 13ஆம் தேதி ஏராளமான விடயங்கள், முக்கியமான தகவல்கள், அதே போல விளையாட்டு செய்திகள் என்று முக்கியமான செய்திகள், அதே போல சிறப்பான ஒரு தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேற்று தினம் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடி விதத்திற்கான வெற்றி இலக்கங்களை பார்ப்போம். ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 24, 32, 62, 65.
2: மேலும் ஒரு ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 24, 32, 62, 65.
1: நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது, 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 900,28,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,58,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ராசி அரசுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,873 சீட்ல போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கன்னிராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 27, 28, 29, 45.
2: மீண்டும் ஒருமுறை ராசி கன்னி வெற்றி இலக்கங்கள் 27, 28, 29, 45.
1: நேற்றைய நாள் 33 லட்சம் பெறுமதியான பணப்பரிசு வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,85,5,924 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 30 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் பால் தொடருக்கான வெற்றி முடிவுகள் 3,161 சீட்டில் புவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 3, 5, 24, 69.
2: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 3, 5, 24, 69.
1: நேற்று நாளில் சூப்பர் கேஷ் சீட் இழப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 7, 5, 9, 2.
2: மீண்டும் ஒரு முறை சூப்பர் கேஷ் சீட் இழப்புக்கான விசேட இலக்கங்களாக 7, 7, 5, 9, 2.
1: நேற்று நாளில் மொத்தமாக 59,47,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,44,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,322 சீட்டிலப்பு வாரத்துக்கான சன்னிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 6, 21, 62, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 6, 21, 62, 68. லக்கி சான்ஸ் சீட்ல மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய வெற்றி இலக்கங்கள் இதோ.
2: 2, 2, 6, 8, 6. மீண்டும் ஒரு முறை அந்த இலக்கங்கள் 2, 2, 6, 8, 6.
1: 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,46,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,63,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்பர்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,337 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி. சூப்பர் இலக்கம் 22. வெற்றி இலக்கங்கள் 13, 38, 43, 73.
2: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜி. சூப்பர் இலக்கம் 22. வெற்றி இலக்கங்களாக 13, 38, 43, 73.
1: நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,43,1,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 26,58,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுபீரி ஜனசம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 895 சீட்டில் போவாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 1, 5, 2, 0, 9, 8.
2: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்களாக 1, 5, 2, 0, 9, 8.
1: நேற்று நாளில் மொத்தமாக 36,68,540 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,83,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயசம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்கள் 2, 0, 9, 8.
2: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எக்ஸ். வெற்றி இலக்கங்களாக 2, 0

0: 9-8. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 59,30,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 991 சீட் இழப்பு வாரத்துக்கான சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4-8-28.
1: மீண்டும் ஒரு முறை அந்த இலக்கங்கள். 4-8-28.
0: 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 40,64,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: வருடங்களில் 5 லட்சம் வாடிக்கையாளர் கொண்ட பஜாஜ் சிடி 100
1: உங்களுக்கு தேவையான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல தனி முதலீப்பாங்கள் பெற்ற அளவு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் பஜாஜ் டேவிட் பீரிஸ் எங்கெல்லாம் இருக்குது, கிட்டத்தட்ட 1400 உத்தியோகபூர்வமான உதிரிப்பாங்கள் பெறக்கூடிய அளவில் கிளைகள் இருக்கிறது என்பதையும் இங்கே முக்கியமான விஷயமாக சந்தோஷமான ஹாப்பியான விஷயமா இருக்கிறது. அதையும் நாங்கள் சொல்ல வேண்டும். அதே போல மேலதிக உரையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
0: நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது, பெரிய கஷ்டம் இந்த டைம்ல வந்து பயணங்கள் மேற்கொள்றது. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாசத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா 7990 ரூபாய் தான். மேலதிக தகவல் நாங்க சொல்றத தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன
1: பண்ணும், இந்த நம்பர் 1147000600 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் ஏற்படுத்தி மேலதிக விவரங்கள் ஃபுல் டீடைல்ஸ் நீங்க பெற்றுக்கொள்ள
0: முடியும்.
1: சரி சங்கர், இப்படி ஒன்று நாங்க பைக்ல போகும்போது ரொம்ப அழகா போகணும் தானே, கெத்தா போவோம்,
0: பைக்ல போவோம் வருவோம், சருமங்கள் வந்து வெயில்ல போகும் போது இதாகும், அதெல்லாம் தாண்டி பார்க்கும் போது ஆஹா
1: இப்படி ஒரு மனுஷனா உடல் தோற்றம் மட்டும் அழகு கிடையாது, உள்ளத்தில் அழகு, அதே போல உள ஆரோக்கியம் இருக்க வேண்டும்.
0: அதுதான், அதனால வந்து பாத்தீங்கன்னா வெறும் முகத்துல இருந்து வர அழகு மட்டும் கிடையாது, உங்களுக்காக ஒரு புதிய ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்கோம், நாங்க ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். நீங்க வந்து முகம் அழகு மட்டும் இல்லாம எலும்புகள் சருமம் அது மட்டும் இல்லாம வந்து கூந்தல் சொல்லி எல்லாத்தையும் வந்து அழகா வச்சுக்கிறதுக்காகவும் டல்லா இருக்கிற உங்களோட ஸ்கின்ன வந்து பொலிவாக்குறதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கு. என்னது?
1: எஸ் கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் அப்படின்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதை எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அப்படியே எலும்புகள் எல்லாம் அப்படியே வலு பெற்று பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் அழகான தோற்றத்தில் தென்படுவீங்க. வாவ் சூப்பர், எப்படிங்க இப்படி இருக்கீங்க, இந்த வயசுல இப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுக்கு தோற்றம் எல்லாம் மாறணும். இந்த மாதிரி
0: அதுதான் கிளிப் கலோஜின் நேச்சுரல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கலோஜின் சேர்க்கப்பட்ட ஒரு தயாரிப்பு இல்ல, உங்க உடல்ல இயற்கையாவே கலோஜன உற்பத்தி செய்வதற்கு தூண்டுது. அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இன்னும் இயற்கை பொலிவோட இருக்கலாம். சோ இன்னைக்கே வந்து எங்க வாங்கலாம், இத
1: எங்க வாங்கலாம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், காகில் ஃபுட் சிட்டில வாங்கலாம். அதே போல பெரிய பெரிய மருந்தகங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? சில விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுப தவசாக்களுக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்க போகட்டும். ராசியாக கும்பராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 28, 3.
0: ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 16, 28, 3.
1: சிறப்பு இலக்கங்களாக 1, 1, 5, 4.
0: மீண்டும் ஒருமுறை சிறப்பு இலக்கங்களாக 1, 1, 5, 4.
1: நேற்று நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 82,75,620 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக தங்க நாணயங்களும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 6, 10, 68, 75.
0: மீண்டும் ஒருமுறை அந்த இலக்கங்கள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்களாக 6, 10, 68, 75.
1: இது நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 2,50,000 பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 5,000 பரிசுகள், 111 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,82,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,18,16,839 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 7, 2, 0, 6, 0, 2.
0: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்களாக 7, 2, 0, 6, 0, 2.
1: நேற்று நாளில் மகாஜன சம்பத டிக்கெட் மூலமாக மொத்தமாக 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள், 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,06,44,400 ரூபாய் பெறுமதி என பழம்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,28,96,748 ரூபாய் பெறுமதி என பழம்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதான நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 34, 37, 38, 75.
0: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்களாக 34, 37, 38, 75.
1: நேற்று நாளில் மொத்தமாக 200,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. 6,000 பரிசுகள் 60 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 53,38,320 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,11,104,134 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வை சூப்பர் இலக்கம் 17, வெற்றி இலக்கங்கள் 10, 11, 26, 49.
0: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வை சூப்பர் இலக்கம் 17, வெற்றி இலக்கங்களாக 10, 11, 26, 49.
1: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 200,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 82,12,920 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 95,92,81,984 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக சிம்ம ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 23, 28, 29.
0: மீண்டும் ஒருமுறை ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 16, 23, 28, 29.
1: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. 25,000 பரிசுகள் 14 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 92,38,500 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக சூப்பர் பரிசாக 31,64,315 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அத சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 0, 6, 0, 2.
0: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 0, 6, 0, 2.
1: நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும் போது 48,94,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 6, 8, 1, 9.
0: மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 6, 8, 1, 9.
1: நேற்று நாளில் மொத்தமாக 5,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. 50,000 பரிசுகள் 35 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 67,56,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
3: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

மகிழ்ச்சி, துலாம் வெற்றி, விருச்சிகம் அசதி, தனுசு வரவு, மகரம் தனம், கும்பம் நலம், மீனம் லாபம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷ

0: எப்போ ட்வீட் சங்கர் வரும் அந்த மலையெல்லாம் முடியாது தாரம் தளபதி சீமானதுக்கு தானே
1: நேரத்தை சரிபார்த்துட்டு வரலாம். நேரம் இப்போது சரியாக காலை 8 மணி 1 நிமிடம்.

0: மழை காலத்துக்கு பொருத்தமான பாடல் பாத்தீங்களா?
1: ஆஹா, காலை பொழுதுக்கும் பொருத்தமான பாடல்.
0: எப்படி சங்கர் சங்கர்,
1: அதெல்லாம் மிக முக்கியமான விஷயம்.
0: சரி, இப்படி எல்லாம் இருக்கும் போது நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சங்கர். காலையில் நிறைய பேர் சிரிச்சு கொண்டு வேலைக்கு போவாங்க,
1: சில பேர் அழுதுகிட்டே போவாங்க, ஐயோ மழை அடிக்கிற அன்னைக்கு வீட்டுல தூங்க முடியலையே.
0: இது யாரோ சொன்ன மாதிரி இல்லையே,
1: உங்களை சொல்லல போனே,
0: யாரோ சொன்ன மாதிரி இல்லையேன்னு சொன்னேன்.
1: சரி, ஓகே, சரி. இப்ப மிக முக்கியமான இடத்துக்குள்ள போக போறோம். இன்றைய நாளுக்கான தலைப்பு எங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டும் பாத்துக்கிட்டும் ஆர்வமா இருப்பீங்க இல்லையா? அந்த தலைப்பு சொல்ல போறோம். என்ன தலைப்பு இன்னைக்கு?
0: அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வாக்கியங்கள் சில நேரங்களில் வாழ்க்கையாக மாறும்.
1: ஆஹா,
0: பொன்மொழிகள் தானே. யாராவது சொன்ன ஒரு சின்ன ஒரு வார்த்தையே நாங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு விஷயமா மாற்றிக்கிடுவோம்.
1: அது சரி.
0: நாங்கள் இப்ப உதாரணத்துக்கு சங்கர், தக்க சமயத்தில் நமக்கு கிடைக்கும் அறிவுரையாக இருக்கலாம் இல்ல, அந்த சூழ்நிலையில் நாங்க இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரை எங்களது வாழ்க்கையை புரட்டி போடும். அப்படியான விஷயங்கள் தான் பொன்மொழிகள் சொல்லுது.
1: ஆமா, இப்ப இன்னைக்கு அந்த தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் நீங்கள் இன்று சொல்ல விரும்பும் ஒரு பொன்மொழி என்ன?
0: ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஒரு பொன்மொழி சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்தமான, உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமான, யாருடைய வாழ்க்கைக்கு இப்போது காலகட்டத்தில் பொருத்தமான ஒரு பொன்மொழியை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பு நீங்கள்
1: 0317 775 0301 2 7715 1111 என்ற இலக்கத்தினூடாக.
0: அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள்.

0: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிமை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: எங்கதான் போனார் இந்த அபுல்?
3: அபுல் எங்கதான் போயிட்டாரு?
4: அபுல் ஹசன் எங்க?
5: அபுல் ஹசன் எங்க?
3: ரொம்ப நாளா அபுல காணாமே, எங்கதான் இருப்பாரு?
4: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
3: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
4: நல்லா இருக்குல்ல?
6: உங்க தண்டனை இன்னையோட முடிஞ்சிச்சு. நீங்க இனி செவ்வாய் கிரகத்துல இருந்து பூமிக்கு போகலாம்.
7: மதியம்
0: 12 மணி முதல் 3

0: சரி, நல்ல பாடல் என்ன
1: மொழி
0: பாடல் கேட்டு வந்தோம். நிறைய சொந்தங்கள் இந்த பாடல் கேட்டுக்கொண்டு டான்ஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க.
1: இது காலையிலேயேவா?
0: காலையிலேயே டான்ஸ் பண்ணுவாங்க. நீங்க தெரியாத காலை டான்ஸ் பண்ணா உற்சாகப்படும்.
1: உற்சாகம்
0: நிகழ்ச்சிகளையும் நாங்க பாத்துருக்கோம் தானே. என்ன நீங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப நாங்க வந்துட்டு ஒரு பைக் கொண்டு வாங்கணும், அதுவும் என்ன சொல்றது பெட்ரோல் நல்லா வேலை செய்யணும்
1: அப்படிங்கிற மாதிரி ஒரு பைக் வாங்கணும். அதுவும் இந்த நேரத்துல ஆட்டோ எல்லாம் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஊர்லயா இருந்தாலும் சரி இங்கேயா இருந்தாலும் சரி டக்குன்னு நமக்கு ஒரு வாகனம் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துட்டு டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொன்னா என்ன வேணும்? ஒரு பைக் தான் வாங்கணும்.
0: அந்த பைக் என்னன்னு சொன்னா CT 100.
1: பஜாஜிடம் இருந்து வர CT 100 இன்னைக்கே போய் புக் பண்ணுங்க. லீட்டருக்கு 80 கிலோமீட்டர்கள், மாசத்துக்கே ஓடும், வாசத்துக்கே
0: ஓடும். நாங்க வச்சிருக்க டைட்டில் தான் இத பாருங்க. வாசத்துக்கே ஓடும் உண்மைதான் இல்லையா? CT 100 வைத்திருக்கவங்க கஷ்டப்படவே மாட்டாங்க, கவலைப்படவே மாட்டாங்க. சொன்னா எங்க போனாலும் பைக்ல போயிடலாம். அதே போல எங்க போனாலும் சுத்திட்டு வரலாம்.
1: என்னோட ஒரு நண்பர்கிட்ட அந்த பைக் ஒன்று இருக்கு, அவரு பெட்ரோல் அடிக்க மறந்துட்டேனே கடைசி அடிச்சாருங்கிற ஞாபகம் அவருக்கே இல்ல.
0: அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. சோ நீங்கெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல. அதே போல நீங்கள் அழகாக வேண்டும். அதே போல
1: ஆமா, முகம் மட்டும்தான் அழகு இல்ல, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அழகு என்பது வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், அது மட்டும் இல்லாம வலிமையான எலும்புகள், நீண்ட கூந்தல், பொலிவான சர்மம், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பெறணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்?
0: கிளிப் கொலாஜின் நேச்சுரல் நீங்க பயன்படுத்துங்க. அதன் பயன்படுத்தும் மூலமாக உங்களுக்கு இந்த தோற்றம் எல்லாம் அழகான தோற்றம் இயற்கையான முறையில் கிடைக்க போகுது.
1: கொலாஜின் என்பது ஒரு புரதம். அதை வந்து பாத்தீங்கன்னா கொலாஜின் அடங்கிய மற்ற பானங்களை வாங்குறதை விட கிளிப் கொலாஜின் நேச்சுரல் வாங்கி பருகினீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே கொலாஜின் உற்பத்தியை தூண்டுமது. அதன் மூலமாக நீங்க இயற்கையாவே அழகு பெறுவீங்க.
0: எலும்பு கூந்தல் மற்றும் எல்லாவற்றுக்கும் இந்த வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது, பொலிவை
1: தரக்கூடிய. அழகா இருக்கீங்க, நான் பிறந்ததுல இருந்தே
0: அழகுதான். சங்கர் நினைச்சியா? அந்த சங்கர் உங்களை இல்ல இல்ல, தெரியும் சரியா? நீங்க எங்க எடுக்கலாம்னு சொன்னா காகில் ஃபுட் சைட்டில் எடுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா முன்னணி மருந்தங்களை போய் நீங்க எடுக்கலாம். கேட்டு வாங்க, ஆக மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்க சொல்றதை சொல்லிட்டோம். இப்ப நாங்க எங்க போறோம் சங்கர்?
1: இப்ப எங்க போறோம் அப்படின்னு சொன்னா மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் நாங்க இந்த டைம்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம்,
0: மைதானத்துக்கு
1: போயிட்டு வருவோம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: ஸ்போர்ட்ஸ் அரினா வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்றும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்களுக்கு நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் IPL பக்கம் செல்ல போகின்றோம்.
1: ஆமா, நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இடையிலான போட்டி, அது போட்டினே சொல்றதா இல்ல என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, அப்படி ஒரு போட்டி அது.
0: சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நல்ல ஒரு துடுப்பாட்ட வரிசையை வைத்ததால் கூட நேற்று நாள் படு தோல்வி அடைந்திருந்தது. நேற்றைய போட்டிக்கு முதல் துடுப்பாட்டத்தை குஜராத் டைட்டன்ஸ் அணி 168 ஓட்டங்கள் 5 விக்கெட் இழந்து, இதில் சாய் சுதர்சன் கலக்கியிருந்தார்.
1: 61 ஓட்டங்கள் மொத்தமாக 5-4 ஓட்டங்கள், 2-6 ஓட்டங்கள் அடங்கலாக 61 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அவரை தாண்டி அணித்தலைவர்
0: சுப்மன் கில் 5 ஓட்டங்களோட ஆட்டம் எடுத்தார். ஜோஸ் பர்லர் 7 ஓட்டங்கள், அதுபோல நேற்றைய நிஷாந்த் சிந்து 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். வாஷிங்டன் சுந்தரம் பரவாயில்லை, நேற்று பார்க்க தமிழ் வீரர்கள் ரெண்டு பேரும் தமிழ் பேசக்கூடிய இரண்டு வீரர்களும் கலக்கி இருக்கிறார்கள் பாருங்க. 110 ஓட்டங்களை 111 ஓட்டங்களை பகிர்ந்திருக்கிறார்கள்.
1: உண்மைதான், மொத்தமாக 168 ஓட்டங்கள், 5 விக்கெட்டுகள் இருந்து 20 ஓவர் முடிவில் குஜராத் டைட்டன்ஸ் பெற்றிருக்க.
0: பந்து வீச்சு பதிவு பார்க்கும்போது ஃபர்ஃபுல் ஹைக் 2 விக்கெட்டுகளையும், அதே போல ஷகிப் பசன் 2 விக்கெட்டையும் வீழ்த்திருந்தார்கள். பதிலுக்கு துருப்படுத்தாது இது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. 20 ஓவரில் 169 இலக்கை நோக்கி இவருடைய துருப்பாட்ட பதவியை பார்க்கும்போது சங்கர், இதெல்லாம் ஒரு இலக்கா வெளியில வாங்குவார்கள்.
1: எதிர்த்து ஆடி இருந்தது இல்ல, எதிர்த்து நின்று இருக்கிறார்கள், ஆடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும்.
0: இல்ல பாருங்க, உண்மையிலேயே ப்ரீசெட் அபிஷேக் சர்மா, இஷா கிஷான், அதே போல பாருங்கள் கிளாசன், ஷலி அரோரா போன்ற வீரர்கள்லாம் இந்த தரவரிசை இருக்கும் போது. ஆனால் இது மொத்தமாகவே இந்த 20 ஓட்டங்கள் தாக்குவதற்கு முக்கிய தருணங்கள்,
1: 20 ஓவர்களில் ஒருவர் கூட 20 ஓட்டங்கள் கூடியதாக அணித்தலைவர் வந்து 19 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்.
0: பெட் கமின்ஸ் இந்த ஓட்ட வேகங்களை பாருங்கள்,
1: வேகமா
0: ஓட்டோ வேகம் கிடையாது, ஓட்டோ எண்ணிக்கையை பாருங்கள், வேகமே கிடையாது இங்கே. ட்ரிசெட் 0, அபிஷேக் சர்மா எதிர்பார்க்கப்பட்டது வீரர் 6 ஓட்டங்கள், இஷாந்த் கிஷான் தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த நாளில் சொல்லியிருந்தோம், கடந்த போட்டியின் போது சொல்லியிருந்தோம், இஷாந்த் கிஷான் அந்த T20 உலகக்கண்ண போட்டிகள் அந்த ஃபார்ம்ல இருந்த ஃபார்ம் இப்பொழுது தொடர்ந்துகிட்டு சொல்லி. ஆனால் இப்போது பாருங்கள், அவர் தன்னுடைய துடுப்பாட்ட பருத்திகள் மோசமான ஒரு பருத்தியை நேற்று நாள் வெளிப்படுத்திருக்கிறார். 11 ஓட்டங்கள், 1-4, 1-6, 7 பந்துகளில் அவர் ஆட்டம் விளக்கினார்.
1: மொத்தமாக இந்த போட்டி முடிவுகளை பார்க்கும்போது யாருமே 3 ஓவர்கள் நிற்கவில்லை.
0: இது ஒரு மோசமான ஒரு துடுப்பாட்ட பருத்தியாக பார்க்கும்போது இது சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு இப்படி ஒரு தோல்வியா இருந்து சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. நேற்றைய நாளாக
1: 86 ஓட்டங்களில் 14.5 ஓவர்களில் ஆட்டம்
0: இழந்தார்கள். நேற்றைய நாளில் கலக்கியவர்கள் யார்? நேற்று நாளில் பந்து வீச்சில் 2 பேர் ஜோஸ் ஹால்டர், ஜோசன் ஹால்டர், அதுபோல ககிசூர் ரபாடா கலக்கி இருந்தார்கள்.
1: தலா 3
0: ஓட்டங்கள் 28 ஓட்டங்கள். ககேஸ்வர் ரபாடா 28 ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார். அதே போல ஜேசன் ஹால்டர் 20 ஓட்டங்களை விட்டு கொடுத்தார். மீட்டரால் முகமது சிராஜும் சிறப்பான பந்து வீச்சு, அருமையான பந்து வீச்சு பாருங்கள். 3 ஓவர் பந்து வீசி 11 ஒரு மீடியம் ஒரு ரன்களாக வெறுமனே 11 ஓட்டங்கள் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். ஆக நேற்றைய நாளில் பந்து வீச்சியில் கலக்கி இருக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் அணி. ஆக வெற்றியை பதிவு செய்து கொடுத்து இப்பொழுது புள்ளிப்பட்டியலில் மாற்றங்கள் வந்து
1: கொண்டிருப்பது. 82 ஓட்டங்களால் நேற்று வெற்றி பெற்றது இல்லையா,
0: சிறப்பான வெற்றி. நேற்றைய பாருங்கள் குஜராத் டைட்டன்ஸ் இப்பொழுது
1: வெற்றியோடு மேலே வந்திருக்கிறார்கள் குஜராத் டைட்டன்ஸ்.
0: ஒரு விஷயம் சங்கர், தொடர்ந்து நடைபெற்ற 5 போட்டிகளும் வெற்றி பெற்றிருக்கிறார் குஜராத் டைட்டன்ஸ். ஆக இது ஒரு வாழ்த்துத்தக்க
1: 16 புள்ளிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கிறார்கள்.
0: 16 பெற்று முதலாம் இடத்தில் வந்திருக்கிறார்கள்.
1: இரண்டாம் இடத்தில் RCB அணி 14 புள்ளிகளை பெற்றிருக்கிறது.
0: அதேபோல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 14 புள்ளிகளோடு மூன்றாம் இடம். பஞ்சாப் கிங்ஸ் 4, சென்னை சூப்பர் கிங்ஸ் 5, RR 6, டெல்லி கேபிட்டல்ஸ் 7, கல்கத்தா நைட் ரைடர்ஸ் 8,
1: மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ அணிகள்
0: 9
1: பத்து இடங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
0: ஏன் இவ்வளவு வேகம்? சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி இருக்கிறது. அதே போல வரப்பக்கம் மனிதர் போட்டி இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. இரண்டாவது ஒரு நாள் போட்டி இங்கிலாந்து மகளிர் அணி மற்றும் நியூசிலாந்து மகளிர் அணிகள் மோதிருக்கிறது. ஏற்கனவே முதலாவது போட்டியானது பார்க்கும் போது இங்கிலாந்து மகளிர் அணி ஒரு விக்கெட்டினால் வெற்றி வாகை சூடியது. 100 லீக்கில் வெற்றி பெறுவாங்க சொல்வார்கள் தானே, அந்த போட்டி தான் நேற்று. அதுக்கு முன்னதான போட்டி நடைபெற்றது,
1: கடந்த 10 தேதி நடைபெற்ற போட்டி
0: அதே போல இனிமொரு போட்டி இன்றைய நாளில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகள் மோதுகின்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே முதலாவது டெஸ்ட் போட்டியை பொறுத்த மட்டில்
1: பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றிருந்தது.
0: 104 ஓட்டுகளால் வெற்றி வாகை. நாங்கள் சமநிலை எதிர்பார்த்த போட்டி இந்த போதும் பங்களாதேஷ் அணி கரம்
1: சமநிலையில் முடியும் என்று எதிர்பார்த்தோம் இல்லையா.
0: நிச்சயமாக 168 ஓட்டுகளை பெற முடியாமல் போயிருந்தது அவர்களுக்கு. இது எதிர்பார்க்க முடியாத ஒரு தோல்வியாக மாறியிருந்தது. சரி, இந்த போட்டி அப்படி இருக்கும்போது இன்னொரு போட்டியும் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த போட்டியை பொறுத்த மட்டும் நேற்றைய நாள் நடைபெற்ற போட்டி பாகிஸ்தான் மகளிர் அணி மற்றும் ஜிம்பாபே மகளிர் அணிகள் மோதியது. இதில் முதல் திருப்பட அறிய பாகிஸ்தான் மகளிர் அணி
1: 237 ஓட்டங்களை பெற்றிருந்தது 5 விக்கெட்டுகளை இழந்து.
0: பதற்கு திருப்பட அறிய ஜிம்பாபே மகளிர் அணி பாத்தீங்கன்னா 20 ஓவர்களில் 238 ஆடுகளம் போத்தார்கள். நேற்றைய நாளில் இந்த குஜராத் டைட்டன்ஸ் சன்ரைஸ் போட்டி போலதான்
1: 84 ஓட்டங்கள் பாகிஸ்தான் மகளிர் அணி மொத்தமாக 153 ஓட்டங்களால் வெற்றி வாகை சூடியிருந்தது என்று சொல்லலாம் நேற்று.
0: நிச்சயமாக இதுதான் இந்த போட்டியின் விவரங்களாக இருக்கிறது. இவர்கள் தான் இன்றைய ஸ்போர்ட்ஸ் வந்த முக்கியமான விளையாட்டு செய்திகள்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்கள்.

0: நேரங்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துகளை அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நட்டு ரோட்டுக்கு கொண்டதவன்.
2: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு மித வாய்ப்பும் இல்லை.
3: இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள்,
4: கீழ நெஞ்சேவா தென்று தேரினி எங்கும் போய் வரலாம்.
3: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

0: ராகம் சுகமானது,
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நான்.

0: விடாது மழை, விடாது கருப்பு மாதிரி மழை ரொம்ப அதிகமா பெய்ஞ்சிட்டு இருக்கு. அதுவும் மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா
1: அது பற்றிய செய்திகள் நாங்கள் உள்ள தர இருக்கணும். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது சங்கர், அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும் சொன்னால் நீங்க என்ன செய்ய வேண்டும்?
0: உறுதியான வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்த வேண்டும்.
1: எஸ், மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தினா உங்களுக்கு உறுதியான வீடு, பரம்பரைக்கே இருக்கக்கூடிய ஒரு வீடு கிடைக்கும். கட்டிடம் கட்டினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இப்போ நாங்கள் சொல்ல போற செய்திகள் வரும் சங்கர், 33 நீர் தேக்கங்கள் பெற்றுக்கெடுத்திருப்பதாக போது தாழ்நில பகுதியில் வாழும் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
0: முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னா நீர்ப்பாசன திணைக்கள கட்டுப்பாட்டில் உள்ள 16 பிரதான நீர் தேக்கங்களும் 17 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் தற்போது பெருக்கெடுத்து வருவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: மேலும் சொல்லலாம், இன்று 13 காலை 6 மணியில் இருந்தபடி பாத்தீங்கன்னா இந்த தகவல் வந்து பதிவாகியிருக்கிறது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பொறியியலாளர் HMPST ஹேரத் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். பாத்தீங்கன்னு சொன்னா இதுல முக்கியமான இடங்களில் இப்பொழுது அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: பெருக்கெடுத்து வரும் பிரதான நீர்த்தேக்கங்கள் வந்து அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜகனை, மதுரை மாவட்டத்தின் அம்பேவல, அம்மாந்தோட்டை மாவட்டத்தின் மௌஹார, லுணுகம் வேகர, திஸ்ஸவாவி, வீரவில, யோதவாவி மற்றும் வேரகல ஆகிய நீர்த்தேக்கங்கள் அடங்குகின்றன.
1: அதே போல குருநாகல் மாவட்டத்தில் அம்பக்கலவாவி, அதே போல உஸ்கல, அதே போல சியமலஸ்கபுவ, மாகல்ல மற்றும் தெதுருவோயா நீர்த்தேக்கங்களும், அதே போல கண்டி மாவட்டத்தில் நாலந்த மற்றும் வேமடில் நீர்த்தேக்கங்களும், மொன்னாகலை மாவட்டத்தில் அலிகுட்ஹார நீர்த்தேக்கங்களும், மன்னார் மாவட்டத்தில்
0: யோதவாவியும் தற்போது பெருக்கெடுத்து வருகின்றது. குறிப்பாக
1: ராஜாங்க நீர்த்தேக்கத்தின் பாத்தீங்கன்னா 12 வான்கதவுகள் திறக்கப்படும். வினாடிகளுக்கு 14,000 அடிகள் உயரக்கூடும் அதிகமான நீர் கலா ஓயாவில் திறந்து விடப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீர்த்தேக்கங்கள் எல்லாம் வரும்போது சங்கர், அந்த பகுதியில் இருப்பவர்கள் இல்லையா,
0: கொஞ்சம் அவதானமாக இருங்கள்,
1: அவதானமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நீர் வருகின்ற ஆறுகளுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள், நீரோடையில் பக்கத்தில் இருப்பவர்கள், இந்த தொடர் மழை காரணமாக இந்த பிரச்சனை எல்லாம் வருவதற்காக ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து மிகவும் ஆபத்தான இடத்தில் இருப்பவர்கள் நீங்கள் தயவு செய்து உங்களது உயர்வான பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டும். அதே போல பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வது இங்கே முக்கியமான ஒரு விஷயமாக.
0: அதே போன்றுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதே போன்று நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெஞ்ச கடும் மலையில கொட்டாஞ்சேனை இருக்கு இல்லையா, கொழும்பு கொட்டாஞ்சேனை ஆமர் வீதி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். கடும் மலையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்குல மூழ்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வீதியும். அதனால இந்த வீதியினோட போக்குவரத்தும் தடைபட்டு இருந்துச்சு நேற்றைய தினம்.
1: நிச்சயமாக இப்பொழுது நிறைய இடங்களில் இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் இந்த தொடர் மழை காரணமாக கொழும்பில் கூட நேற்றும் கூட தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நாங்கள் கேட்ட தலைப்பு பக்கம் நாங்கள் ஒரு விடை சொல்லிட்டு வரலாம் சங்கர். பொன்மொழிகள்,
0: பொன்மொழிகள் அதாவது உங்க நீங்க சொல்ற ஒரு பொன்மொழி இல்ல ஒரு விஷயம், சிறந்த பொன்மொழி யாராவது ஒரு வாழ்க்கையை மாற்றத்துக்கு உதவலாம். சோ அதனால ஒரு நல்ல பொன்மொழி ஒண்ணு கேட்டிருக்கோம்.
1: அன்பான வணக்கம் என்று சொல்லி கொண்டே எங்களோடு சந்திரிகா சொல்லி இருக்கிறாங்க, விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே தங்கி விடுவதுதான் தவறு.
0: ஆஹா,
1: வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொள் அப்படின்னு பொன்மொழி பேஸ்புக்ல தான் படிச்சாங்க. அது படிச்சதுல இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கூட சிவேந்திரன் சொல்லியிருக்காரு.
0: ரஜினி பாரி சொல்ல நிறைய ஆசைப்படுறவனுக்கு என்ன சொல்லுவாரு, ஆண்டவே கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பாரா கைவிட்டுருவாரு, நல்லவங்களை நிறைய சோதிப்பாராடா கைவிட மாட்டாரு, பாவம் அவரை கைவிட்டாரு. இருந்தாலும் நல்ல பொன்மொழிகளை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லலாம். பல கேட்டு தொலைபேசி இலக்கங்கள்
1: 0312 77 5 0 0 1 அல்லது 0312 77 5 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும்.

இசையும் வெறுகான வரிகள் ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

0: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
1: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
2: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
1: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
3: மச்சு போட்டு தாக்கு.
1: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
4: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டாரோத்தனையாக வந்து கொண்டிருக்கிறார் இயக்குனர் தயாரிப்பாளர் என் லிங்குசாமி. உங்க லிங்குசாமியா?

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டில் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக 204 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ள பிரதேசமாக கஸ்பேவா அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கம்பஹா மாவட்டத்தின் வேங்குடையில் 145.5 மில்லிமீட்டரும் வாத்துப்பீட்டி விளவில் 105.5 மில்லிமீட்டரும் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேபோல ரத்தினபுரி மாவட்டத்தின் கிளிமலை பகுதியில் 121 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் களுத்துறை மாவட்டத்தின் பண்டாரகம பகுதியில் 102.5 மில்லிமீட்டரும் ஹொரணையில் 101.5 மில்லிமீட்டரும் பதிவாகியுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுவ வடமேல் வடக்கு வடமத்திய மாகாணங்களுக்கும் திருகோணமலை காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கும் பலத்த மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் புத்தளம் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று 200 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: வெனிசுவேலாவை அமெரிக்க கொடியுடன் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக பிரகடனப்படுத்தி வரைபடம் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ளார். தனது ட்ரூத் பக்கத்தில் அவர் குறித்த புகைப்படத்தை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனாவிற்கான பயணத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள இந்த சர்ச்சைக்குரிய கருத்து தற்போது உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. வெனிசுவேலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ராட்ரிக்ஸ் தனது நாடு அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாறுவது குறித்து எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பரிசீலிக்கவில்லை என்று கூறியதன் பின்னரே டொனால்டு டிரம்ப் இந்த தீர்மானத்தை வெளியிட்டுள்ளார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: வேட்ட திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவிடுகிறது.
1: ஓ, இந்த காலைக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனால பாடல்
0: பாடல். சரி, இந்த மாதிரி மோட்டிவேஷன் விஷயம் சொல்லும் போது நாங்கள் கேட்ட தலைப்பையும் நாங்கள் முன்னுமுறை ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது பொன்மொழிகள்.
1: பொன்மொழி அப்படின்னால வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பொன்மொழி அப்படின்னா, ஒருத்தர் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக நீங்க ஒரு பொன்மொழி சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பொன்மொழி சொல்லுவீங்க?
0: காலை வேளையில் நீங்க சொல்லுங்க ஒரு பொன்மொழி, உங்கள் வாழ்க்கையை மாற்றியது இல்ல மற்றவர்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பொன்மொழியாக இருக்கலாம், உங்களோட அனுபவங்களாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு பொன்மொழியை நீங்க கேட்டிருப்பீங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க, அதை கேட்ட உடனே உங்க லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கலாம், சில மாற்றங்களை நீங்க கொண்டு வந்திருக்கலாம் வாழ்க்கையில. சோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: 0-1-2-7-5-0-0-3 அல்லது 0-1-2-7-5-1-1-1 இலக்கத்தினோட அல்லது பேஸ்புக் பக்கம் போனாலும் புவனேஷ் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். ஒரு அருமையான கருத்து வந்திருக்கு புவனேஷ், பார்க்கலாமா
0: என்ன கருத்து
1: அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா ஹாய் ப்ரோ, இருவருக்கு விடுத்த அன்பு கலந்த பசுமையான காலை நேர வணக்கங்கள், எப்படி இருக்கீங்க? பாடல் எல்லாம் சூப்பர், நிகழ்ச்சி பொன்மொழி அப்படின்னு போட்டே சொல்லியிருக்காரு. உன்னை வீழ்த்த எதிரி தேவையில்லை, நீ மட்டுமே போதும், கட்டுப்பாடற்ற உன் மனமே போதும், நன்றி ப்ரோ அப்படின்னு
0: இருக்காரு. சொல்ற மாதிரி உன்னை வேற யாருமே இல்ல, நீ இருந்தா போதும்
1: நமக்கு. நமக்கு ஏன் அவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லு, உங்களுக்கு கீழே 3 inch கொண்டு இருக்கு பத்தியா?
0: அதான் சரி. அன்பான வணக்கம் என்று சொல்ற நிகழ்ச்சியோட எங்களை விண்ணத்துக் கொள்கை சொல்லிக் கொண்டு சாந்திமதி சொல்லியிருக்கிறாங்க அவிசாவில் இருந்து. நேற்றைய தோல்வியை பற்றி சிந்தித்து இன்றைய நேரத்தை வீணாக்காதே. நல்ல விஷயம் இல்லையா?
1: அருமை.
0: இத நிறைய விஷயங்கள் நாங்க அமல்படுத்துவாங்களா, எதோ தோல்வி இருந்தாலும் இதை மனசை வச்சு கொள்வாங்களா, நல்ல விஷயம். ஓகே,
1: அடுத்த நவீன் வந்து அண்ணா என்னை இணைச்சு கொள்ளுங்கன்னு அட்டன் அந்தோணி மலையிலிருந்து வந்திருக்காரு. அடுத்த வந்து மலைக்கேற்ற பாடல் ஒன்று தாங்களே அப்படின்னு சொல்லி சாமி மலையிலிருந்து தினேஷ்.
0: சரி, ஓகே,
1: மலைக்கேற்ற பாடல் ஒன்று வேண்டுமா?
0: ஓகே, மழை காலங்களில் நீங்க கவனமா இருக்கணும் என்ன, நாங்க அதான் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கோம். சரி, இன்னொரு விஷயம் இருக்குது சங்கர், எங்களோட அன்பு வணக்கம் சொல்லி தேவிகா சொல்லிருக்காங்க வெள்ளவத்திலிருந்து. தோல்வி உன்னை தேடி வந்தால் தளர்ந்து விடாதே, அது உனக்கு தகுதியை தேட வருகிறது என்று நினைத்துக்கொள்.
1: அதுக்கு நீ எத்தனை தோல்வியை தான் தாங்கிற,
0: எல்லாம் பிராக்டிஸ் தானே, ட்ரைனிங் எடுங்க ராஜா.
1: என்ன அடி?
0: ஓகே, இது போல நீங்களும் உங்களது பொன்மொழிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்கள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அவன் மேலிடிக்கும் கூட்டமெல்லாம் தோல்வி மட்டும் பழகிடணும். வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான இரும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: மண பெண்ணே அப்படின்னு ஒரு சூப்பரா நல்ல பாடம் அதுல வந்திருக்கோம். அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு செய்தி இருக்கு.
1: எஸ், அந்த செய்தியோடு நாங்கள் நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்கள் தான்
0: பொன்மொழிகளை சொல்லியிருக்காங்க.
1: அதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். பாருங்கள் சங்கர், நாங்கள் அடிக்கடி சொன்ன போதைப் பொருள் பாவர் என்பது இந்தியாவில் இப்பொழுது தமிழகத்தில் பாத்தீங்கன்னா முக்கியமாக இப்பொழுது போதைப் பொருள் தடுப்பு விஷயத்தில் இப்பொழுது முன்வரமாக செயல்படும். தெரியும், திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே வந்த உடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையொப்பம் விட்டது போதைப் பொருள் ஒழிப்புக்காக.
0: ஆமா, கிட்டத்தட்ட 700 அண்ணலவாக 700 மதுசாலங்களை வந்து என்ன பண்றாருன்னா மூட சொல்லியிருக்காரு.
1: ஆமா, சோ அந்த மாதிரி விஷயங்கள் நேற்று ஒரு காணொலி பார்த்தேன். அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ஒரு கூலியில தோண்டி புதைக்கிற மாதிரி விஷயம் நடந்தது. நல்ல விஷயம்,
0: ஆரம்பத்துல அதிரடி காட்டுறது முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் இருக்கணும். இது இப்படி இருக்க கடவத்தை பேருந்து நிலையத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்றைய தினம்
1: திடீர் ஒரு பரிசோதனை நடத்திருக்காங்க, போதைப் பொருள் பரிசோதனை நடத்திருக்காங்க. அதில் பாத்தீங்கன்னா 7 பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் அபாயகரமான போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு மோசமான விடயம். நாங்கள் தயவு செய்து இது போன்ற விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும்.
0: ஆமா, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட வேலை திட்டத்தின் கீழ் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு இதன்படி கடவத்தை பேருந்து நிலையத்தில் சுமார் 148 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் வந்து எலுமாறான போதைப் பொருள் பரிசோதனையை உட்படுத்தியிருக்கிறது.
1: இதுலதான் பாத்தீங்கன்னா 7 பேர் அபாயகரமான போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே 148 பேர்ல 7 பேர் சொன்னா, 7 பேர் சொன்னா உதாரணம் சொல்லுங்களேன் சங்கர், 7 பேர் இன்டூ ஒரு பேருந்துல ஒரு 40 பேர் போறான்னு
0: வச்சுங்களேன். 7 பேர்னா 7 பஸ்
1: வைக்கணும். அப்ப எத்தனை உயிர்,
0: 40 பேர், 50 பேர்னு வச்சா கிட்ட கிட்டத்தட்ட 300-350 பேர்.
1: சோ அந்த அத்தனை உயிருக்குமான பொறுப்புகள் வாய்ந்த இப்படியான இருப்பவர்கள் கட்டாயமாக இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கிறாங்க.
0: 148 பேரும் வந்து போதைப் பொருள் பாவிச்சிருக்காங்க. அதுல 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு போதைப் பொருளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க.
1: இல்ல, அதாவது 148 பேர் கிடையாது சங்கர், 148 பேர் எழுமாறாக எடுத்திருக்கிறார்கள், பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். அதில் 7 பேர் தான் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா, இந்த விஷயம் எப்படி இருக்கு, 148 பேர் எழுமாறாக எடுத்து பரிசோதனை செய்யப்பட்டதுல 7 பேர் வந்துட்டு போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து கொண்டிருக்கும், நீங்கள் உடனுக்குடன் இருந்து கொள்ளுங்கள். அதே போல ஒரு விஷயம் இருக்குது, தலைவரி காய்ச்சல் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது என்ன?
0: மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க.
1: சார், மெல்டோல் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எங்க போயிரும்,
0: பறந்து போயிரும்.
1: கதா பறந்து போகணும், நீங்கள் மெல்டோல் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்கள் சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால், நீங்கள் உடல் ஆரோக்கியம்,
0: முகப்பொலிவு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது முகத்தில் இருக்கிற அழகு மட்டும் அழகு கிடையாதுங்க, அழகு அப்படிங்கறது ஆரோக்கியம் சார்ந்தது.
1: இது இந்த
0: உங்களோட எலும்புகள் அது மட்டும் சருமம் தலைமுடின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆரோக்கியமா வைத்திருக்கும். கலோஜின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரதம் நிறைந்தது. வெறுமனே கலோஜின் அடங்கிய பானங்களை அருந்துவதன் மூலமாக கலோஜின் உற்பத்தி ஆகாம கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு இயற்கையாகவே கலோஜின் உற்பத்தியை உங்க உடலுக்குள்ள தூண்டுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சருமம் ரொம்ப சூப்பரா வரைக்கும் பார்க்கும்போது, ஆஹா, இத்தனை வயசாகி சொல்லுவாங்களே 51 வயது இளமையான முதல்வருங்கிற மாதிரி
1: அந்த மாதிரி. சரி, தானே இப்படி இருக்கிறது. நீங்க எங்க பெற்றுக்கலாம்னு சொன்னா காய்கில் ஃபுட்ஸ்ல பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாத முன்னணி மருந்தங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இப்ப உடனே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல என்ன விஷயம் இருக்கிறது, அதாவது நீங்கள் ஒரு பைக்
0: வாங்க,
1: CT 100 வாங்க, உங்களுக்கு பெரும் உதவி.
0: 80 கிலோமீட்டர் ஓடும்.
1: சார், இப்ப நேர்கள் சொன்ன கருத்துக்களை நாங்கள் நினைத்துக்கொள்ளலாம். அன்பான வணக்கம் மனசுல கொண்டே வாழைச்சேர்ந்து பத்மா சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அந்த பாடல் வரி இருக்கு தானே?
0: ஆமா ஆமா,
1: தனக்கு அந்த பாடல் வரியா இருந்தாலும் அந்த மொழி, அந்த பொன்மொழி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த வரிகள. நான் நிறைய பின்பற்றுகிறேன், பின்பற்றுபவர்களும் பார்த்திருக்கிறேன். நல்ல விஷயம் இல்லையா?
0: ஓ, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அருள்மொழி சொல்லியிருக்காங்க. வணக்கம் சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.
1: ஓகே,
0: பழமொழி சரியா. பொன்னை விட மதிப்பானது சிறு துளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச பொன்மொழி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அடி அடுக்கா சொல்லிருக்காங்க.
1: சரி, ரொம்ப சந்தோஷம். அதே போல மும்தாஸ் பேகம் சொல்லிருக்காங்க, உனக்கான வேலையை நீ சரியாக செய், உனக்கான வெற்றி உறுதியாக கிடைக்கும். நல்ல விஷயம். அதே போல அமெரிக்கால இருந்து மாலி சொல்லிருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், உங்களால் முடிந்த அளவுக்கு நல்லதை செய்யுங்கள், ஏனெனில் ஒரு சிறிய நன்மை கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்க கூடும்.
0: சிங்கமாகவே
1: நீ இருந்தாலும் ஓடினால் தானும் இறை கிடைக்கும்.
0: இல்லாட்டி அசிங்கம் தான் பண்ணும்.
1: இடத்துல உட்கார்ந்தா ஒன்றும் கிடைக்காது. சரிதானே? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்.

0: அயர்லாந்து யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு கூடுகிறது. எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க அடையாளமான சீகிரியா அல்லது சிங்கக்குன்று, கிறிஸ்துக்குப்பின் 5ஆம் நூற்றாண்டில் காசியப்ப மன்னனால் இது ஒரு பாதுகாப்பான அரண்மனையாகவும் கோட்டையாகவும் கட்டப்பட்டது. இதன் கலை மற்றும் பொறியியல் சிறப்பிற்காக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது உலகின் 8வது அதிசயம் என்றும் அழைக்கப்படுகிறது. சீகிரிய குன்றினுடைய முக்கியமான சிறப்பம்சங்கள். இந்த குன்றின் நடுப்பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான சிங்கத்தின் கால்கள் செதுக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் இது முழுமையான ஒரு சிங்கத்தின் உருவமாக இருந்ததாகவும், அதன் வாய் வழியாகவே மலை உச்சிக்கு செல்லும் வழி அமைக்கப்பட்டிருந்ததாகவும் நம்பப்படுகிறது. குன்றின் ஒரு பகுதியில் காணப்படும் வண்ணமயமான சுவர் ஓவியங்கள் மிகவும் பிரபல்யமானவை. இவை இயற்கை வர்ணங்களைக் கொண்டு வரையப்பட்டவை. இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் பொலிவுடன் காணப்படுகின்றன. மன்னன் காலத்தில் மிகவும் நேர்த்தியாக மெருகூட்டப்பட்டதால் இதில் முகம் பார்க்கும் அளவிற்கு பிரகாசமாக இருந்ததாம். இந்த சுவரில் அக்காலத்தில் சீகிரியாவை பார்க்க வந்தவர்கள் எழுதிய கவிதைகள் இன்றும் காணப்படுகின்றதாம். நீர்பூங்கா. குன்றின் அடிவாரத்தில் அமைந்துள்ள நீர்த்தடாகங்கள் மற்றும் நீரூற்றுகள் அக்காலத்தின் வியக்கத்தக்க நீர்ப்பாசன பொறியியலுக்கு சான்றாகும். மழைக்காலங்களில் இன்றும் அந்த நீரூற்றுகள் இயற்கையான அழுத்தத்தில் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. சீகிரியா குன்றின் உச்சி. சுமார் 200 மீட்டர் உயரமான இந்த குன்றின் உச்சியில் மன்னனின் அரண்மனை சிதைவழிந்த நிலையில் காணப்படுகின்றது. அங்கிருந்து பார்த்தால் சுற்றியுள்ள காடுகளின் அழகிய காட்சியை காணலாம்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
2: அனுசரணை வழங்குவது.
0: ஆட்கெடுத்தற்கார்களின் இலக்கே உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு கூடியிருக்க எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
5: மச்சு போட்டு தாக்கு.
3: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
6: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்கள் சொல்லும்போது பொன்வடிகளை சொல்லியிருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
3: ஆமா ஆமா, வரலட்சுமி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்பதான் ரேடியோ போட்டாங்களாம் இந்தியத்துக்கு முதல். ஏன்னா ஏரியா எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் தானே உங்களுக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்க்காத பயிர் கெடும், கேட்காத கடன் கெடும், கண்டிக்காத குழந்தை கெடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆஹா, வரலட்சுமி கொட்டகேனேலன்னு சொல்லிருக்காங்க இந்த கருத்தை.
2: சரி, நல்ல விஷயம். அதே போல அன்பான வணக்கம் என்று சொல்லிட்டு பாபு சொல்லிருக்கா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். உலகத்தை மாற்ற நினைப்பதற்கு முன் உன்னையே நீ மாற்றிக்கொள்ள தொடங்க. நல்ல விஷயம். அங்கிட்ட எல்லாம் போவாது, அந்த பக்கம் இந்த பக்கம் போது முதல்ல நீ மாறு,
3: நீ மாறு,
2: அப்புறம் மாறலாம் சொல்லிருக்காங்க. அதே போல அன்பான வணக்கம் போனிஷனா சங்கரனா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம். எங்களோட வைஷ்ணவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். தெஹிவல்ல இருந்து, கடந்த காலத்தை பற்றி நினைத்து வருந்தாதே, எதிர்காலத்தை பற்றி அஞ்சாதே, நிகழ்காலம் பயனுள்ளதாக மாற்றிக்கலாம் இல்லையா. அன்பான வணக்கம் சொல்லிட்டு எங்களோட சேகர் சொல்லிருக்கிறார் அவிசாவல்ல இருந்து, நல்ல சொற்கள் அழகான பூக்களை போன்றவை, அவை எங்கு விழுந்தாலும் அந்த இடமே மனம் பேசும். வா, நல்லா இருக்குல்ல, சூப்பர், நல்ல விஷயம். நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, இந்த பொன்மொழிகளை பின்பற்றுங்க. நல்ல வேணா

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாகரம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற நேரம் வந்துவிட்டது.
3: ஏராளமான கருத்துக்களோடு நிறைய தகவல்களோடு இன்னைக்கு நாங்கள் உங்களை சந்திச்சிருந்தோம் இல்லையா?
2: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் நன்றிகளை சொல்லி நாங்களும் விடைபெற போகிறோம். தொடர்ந்து ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம்எல் கிருபாகரன்
3: விடைபெறும். நாங்கள்
2: என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ்,
3: நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: நேரம் காலை 10 மணி.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானே சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: பலத்த மழை காரணமாக பல பிரதேசங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு எச்சரிக்கையை தொடர்ந்தும் நீடிக்க தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய பதுளை மாவட்டத்தின் பசறை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் பண்டாரவளி, களுத்துறை மாவட்டத்தின் வலல்லாவிட்டு, கண்டி மாவட்டத்தின் உடப்பலாத்த, பாத்தஹேவாஹெட்டு, கங்கஹியல கோரல, அக்குரணே, கங்கவட்ட கோரல, தொலுவ, பஸ்பாகே கோரலை, கேகாலை மாவட்டத்தின் அரநாயக, ரம்புக்கன, மாவனல்ல, புலத்கோஹோபிட்டிய மற்றும் யட்டியந்தோட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கொருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம, மாத்தளை மாவட்டத்தின் நிலுவ, அம்பகாங் கோரல மற்றும் ரத்தோட்டை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், முனராகலை மாவட்டத்தின் வெள்ளவாய, வடல்குமுர, ரத்தினபுரி மாவட்டத்தின் கலவானு, கொடகவெல மற்றும் ரத்தினபுரி ஆகிய பிரதேசங்களுக்கு இந்த மண்சரிவு எச்சரிக்கை நாளை மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் அறிவித்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு மீதான நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு ஆரம்பமாகியுள்ளது. பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான தொடக்க உரையில் முதலமைச்சர் விஜய் உரையாற்றியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்
4: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
5: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால சோக பாடல்களை நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள அலைங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112775701 மற்றும் 0112775111 வழியாக. இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேயர், வணக்கம்.
1: ஹலோ, அன்புக்கு நீங்க அறிவிப்பாளர் சிறுபாகரன் சார் அவர்கள். நான் மருதமனே அப்துல் நாசிர்.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சோமா இருக்கிறேன் சார். உங்களை இப்போ
0: ஊர் பக்கம் மழை என்று கேள்வி.
1: ஆமாம், மழை தற்போது வெயில் விழுகிறது. அந்த பின்னரம் தான் ஒரு இடத்திலையும் போக இல்லாத அளவுக்கு வீட்டுக்கு தடுப்புக்கு அவர் நிர்வகிச்சிருக்கிறது.
0: காலமா போய் வேலையில பாத்துட்டாவே பெரிய விஷயமே, அதுக்கு சரி விட்டு கொடுக்குதே மழை.
1: அதான் கண்டிப்பா மழை வேணும் சார்.
0: மழை இல்லாம எப்படி நம்ம பட்டுற பாடு, கொஞ்ச நாளா பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மறக்க முடியுமா? அப்பப்பா இவ்வளவு புழுக்கமா இருக்கு, இவ்வளவு வகையா இருக்கு. இப்ப பழையோடு தொடங்கிட்டோம். அப்பப்பா இந்த மழை விட்டாதானே நம்ம இந்த சொல்லியும் செய்யலாம். என்ன மழை அப்பா இது அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன நடக்குதோ அதையெல்லாம் நாங்க விமர்சிக்கிறதுக்கு பழகி இருக்கோம்.
1: உங்களை நான் அந்த ஏஆர்எம் ஜிப்ரி அந்த புத்தகத்துல பாத்தேன் சார். ரொம்ப சந்தோஷம், அருமையா இருந்துச்சு உங்களை விளக்கம்
0: கிளாதியா.
1: உங்கள் புகைப்படத்துடன் பார்த்தேன், அருமையான ஒரு நேர்மையான ஒரு அமைதியான ஒரு அறிவிப்பாளர் பேசுறீங்க.
0: நன்றி. சரியா, சரி. அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து?
1: ஆமாம் சார், இந்த நேரம் பாடலை கேட்பதற்கு மருதமனை என்றென்றும் பதிவுதீன் கஸ்வின் மற்றும் மருதமனை ராஃபி வசந்தம் ராஃபி எச் எல் நஜ்முடீன் மற்றும் மட்டாளத்தினை லத்தீப் அம்பாந்தோட்டை ஜமீரா மருச்சு ஆகியோருக்காக.
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு.
1: நன்றி நன்றி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:22. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? பிரியா. எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சி ராகம் சுகமானது. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களோடய நானும் பேசிட்டேன். சொல்லுங்க, இப்ப திமிட்டகுடையில இருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. உங்களோட சொந்த இடம் எது பிரியா? அப்படியா? சரி, அப்ப வசந்தம் கேட்டுக்கொண்டே
1: இருக்கிறீங்க
0: கூடாது. சரியான மழை பெய்து வெளியில, அப்படியா? குளிரா இருக்கா? அப்படியோ? அப்படியெல்லாம் பதட்டப்பட வேண்டிய தேவையில்லை. சரி சொல்லுங்க, நீங்க அதாவது வந்து இப்ப வீட்டுல இருக்கிறீங்க அப்படியா? வீடு சரிங்க. அப்படியோ? அப்ப எப்படி உங்களுக்கு ராகம் சுகமானது கேட்கக்கூடிய நேரம் கிடைக்கும்? அப்படியா? சரி, எங்க இருந்தாலும் இந்த டைம்ல இருக்க அதாவது ரேடியோ கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை அறியாமலே அப்படியே எதிர்பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு.
1: புதன்கிழமை
0: அப்படியோ? சரி சொல்லுங்க பிரியா, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? அந்த சந்தோஷத்துல எல்லாரையும் நினைச்சு கொண்டு நல்லதொரு பாடல் கேட்போம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமே பிரியா.

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:29. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். மங்கே கரசி வந்துக்கிறாங்க. அது போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா பிளட்சிங்கிலிருந்து ரஜினா இணைந்திருக்கின்றேன். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். செல்வத்துறை நந்தகுமார் வந்துக்கிறாங்க. அதே போன்று இனிமையான பாடல்களோடு புசல்லாவையிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறதே வேளை வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் ராஜகோபால் இருந்திருக்கின்றேன். வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள். நான் கொட்டக்கரையிலிருந்து காளிமுத்து இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மு குமுத ராஜா வந்திருக்கின்றார். அருமையான பாடல்களோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை தேவி ஜோகேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை மாவனிலையிலிருந்து நிசா வந்திருக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து முறையின் இணைந்திருக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை வோல்ஸ்லேன் அலுத் மாவட்டத்திலிருந்து மணி இணைந்துக்கிறாங்க. அம்மா லக்ஷ்மி, ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகள் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:45. இந்த நேரம் எழுந்திருப்பது யார்? வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? ரெண்டு நாளை காணில தேடுறீங்களா? அப்படியோ, நேற்று மழை இல்லையோ?
1: நேற்று மழை தொடர்ந்து மழை, விட்டு விட்டு மழை பெய்து
0: கொண்டிருக்குது.
1: அவ்வளவுதான் என்ன செய்கிறது? தான் தான் நிக்கிறாரு
0: பாருங்களேன். அவர் சொல்வது கேக்குறதே இல்ல. அதுதான் இருக்கிற சிக்கலே.
1: அதுதான்
0: அளவுக்கு அதிகமா போயிட்டு சிக்கல்
1: தான்.
0: சரி, இப்போ நிகழ்ச்சியில நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: ராதன் குடும்பம் அனைவருக்கான் தம்பி தங்கச்சிக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் அருள்மொழி வந்திருக்கிறாங்க. பருத்தி துறையிலிருந்து ஸ்போன் விஜயகுமார் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா குறிப்பிடுகிறாங்க. வணக்கம் கிருபான்னா, எப்படி இருக்கிறீங்க? நான் ஆரையம்பதியிலிருந்து இதய ரத்தினம் இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அன்பான வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள். கல்முனையிலிருந்து நான் ஜனா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மனோகரன் இணைந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக வசந்தத்தை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணப்பத்தி மனோகரன் வந்திருக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் ரொம்ப அருமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கிண்ணியாவிலிருந்து நசூர் வந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள். நான் திருமதி வரலட்சுமி கொட்டாஞ்சேனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இனி எப்போ கேட்க போகிறோம் என்று நினைக்கின்ற பாடல்கள் அத்தனையும் கேட்க வைக்கும் அன்பான அறிவிப்பாளர், உங்களுக்கு பாராட்டுக்கள். அருமையாக நகர்ந்து கொண்டிருக்கிறது பாட்டு தலைவா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க திருமதி வரலட்சுமி. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அதே போன்று கிருலப்பனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்ரீமலர் இணைந்துக்கிறாங்க. கிருபான்னா அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஷக்கீலா சந்திரசேகரம் செங்கலடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். தாசன் பிரியா வந்திருக்கின்றார். அதே போன்று இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை தித்திக்கும் தேன்பாகும் ராகமாக ஒழித்துக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் இணைந்திருக்கின்றார். நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மங்களகரமான வணக்கம் கிருபா அண்ணா, நான் மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வசந்தம் வானொலியின் அபிமான நேயர். இனி இனிமையான சோக பாடல்களோடு நானும் ராகம் சுகமானதினை மன மகிழ்வோடு பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தோல்வி நிலையென நினைத்தால் பாடல் ஆஹா அருமையிலும் அருமை அப்படின்னு சொல்லி பட்டித்திடல் மூதூர் வடிவேல் குறிப்பிடுகின்றார். அதே போன்று பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக மீனகை குறிப்பிடுகிறாங்க. அக்கறைப்பற்று பப்ரையில நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை உதயகுமார் வந்திருக்கின்றார். மனைவி சந்திரிகா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லத ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜோகா வந்துக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக அருமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றார். ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார். ஊர்கொடவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். வழியெங்கும் மழை ஆனால் வானொலியை கேட்கின்ற பொழுது வசந்தத்தின் இசை மழை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். வந்துக்கிறாங்க. நீ நிகழ்ச்சியில் இணைத்து நிலதர பாடல் தாருங்கள். திவாகரன் அவர்கள் இன்று பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாராம். அவரை வாழ்த்தி நிலதர பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று முகமது ராஃபி வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை திவான் இணைந்திருக்கின்றார். அதே போன்று சத்திய ஜோதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், வேறுவளையிலிருந்து நசார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழித்தியாள சீட்டுகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீட்டில் 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: தலவாக்கலை நுவரெலியா பிரதான வீதியில் இன்று அதிகாலை முதல் பலத்த மழையுடன் கூடிய பனிமூட்டம் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக அவ்வீதியூடான போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியிலும் அதன் கிளை வீதிகளிலும் இவ்வாறே பனிமூட்டம் நிலவுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் அவ்வீதிகளில் வாகனங்களை செலுத்தும்போது முன் விளக்குகளை ஒளிரவிட்டு செல்லுமாறு, மிகுந்த அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும் ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் வாகன சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்று சீனாவிற்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். சுமார் 1 தசாப்த காலத்திற்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவிற்கு மேற்கொள்ளும் முதல் விஜயம் இதுவென சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் யுத்தம் மற்றும் உலகளாவிய எண்ணெய் பிரச்சினை குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகின் மிகப்பெரிய 2 பொருளாதார நாடுகளுக்கு இடையிலான உறவில் இது ஒரு தீர்மானமிக்க சந்திப்பாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் 2வது முறையாகவும் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது சீன விஜயம் இதுவென்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: 8 கோடி தனநிதி அணை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: நிமிர்ந்த நடை.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான சோக பாடல்களோடு இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? ஓ, சரோஜினி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி? நல்லா இருக்கீங்களா சார்?
0: ஆ, நானும் நல்லா இருக்கிறேன்.
1: வெயில்
0: தேவையா இருக்கு அப்படியா? சரி, சொல்லுங்க சரோஜினி, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நல்ல பாடல் சார். உங்களுக்கு என்ன வணக்கமும் வாழ்த்துக்கும்.
0: நன்றி, நன்றி. சரி, நல்லது ஒரு பாடல் ஒன்று கேட்போமா?
1: கேட்போம் சார்.
0: நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: நல்லது சார்.

சுகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் அணைத்துக் கொள்ளலாம். அதுவையில் நிலோஜனி வந்துகிறாங்க, நிலோஜினி குமாரி நடந்துகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக மிகவும் அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்சினி குணசேகரன் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும், நான் டிலான் எழுந்திருக்கின்றேன், ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக. மஸ்கேலியாவிலிருந்து டிலான் வந்திருக்கின்றார். லுக்ஷனா மற்றும் சச்சின் தனு ரித்திக் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வணக்கம் கெர்மான், அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப உற்சாகமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சசிகலா வந்துக்கிறாங்க. அதே போன்று இனிமையான சோக பாடல்கள், ரொம்பவும் சுகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசாந்த் இணைந்திருக்கின்றார். பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அத்தனை பாடல்களும் சூப்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானதில் சோக பாடல்கள் ரொம்பவும் அருமையாக இருக்கிறது. வத்தளையிலிருந்து நிரஞ்சனி இணைந்திருக்கிறேன், நிறைவாக உள்ளது பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி நிரஞ்சனி தெரிவித்திருக்கிறாங்க. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டுமண்ணா, யாழ்ப்பாணம் சங்கானையிலிருந்து கனகரத்தினம் இணைந்திருக்கின்றேன், வாழ்க வளமுடன், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தொண்டைமானாறு செல்வச்சிறந்தியிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் மாத்தளை வாரிய பலவிலிருந்து நீலமகம் தேவி இணைந்திருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மீரா வந்துக்கிறாங்க, வரக்கா பொலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அருமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் பட்டித்தடலிலிருந்து கமலஹாசன் யசோதா வந்துக்கிறாங்க. வணக்கம் கிருமான், அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுச்சி வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பாடல் தெரிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ்காந்த் வந்திருக்கின்றார். கொழும்பு 15 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை பூநாகலையிலிருந்து யேசுதாஸ் வந்திருக்கின்றார். இங்கிரிய ரவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வசந்த குமார் வந்திருக்கிறது. இவளை ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா ஸ்டீஃபன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி டயகமிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக அஜீஸ் எழுந்திருக்கின்றார். மாளிகாவத்து சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒலித்துக் கொண்டிருப்பதாக மணிவண்ணன் குறிப்பிடுகிறது. இவளை ஜீவா வினு எழுந்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக கழுதாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜீவா பிரியா குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று நோவூடிலிருந்து சிவா வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எங்க போனீங்க 2 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட நிர்மலா பால வந்திருக்கிறாங்க. என்ன செய்யறது, சில சில விஷயங்கள் அப்படி போய் வர வேண்டிய ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் கேட்பீங்க தேடுவீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வந்துட்டேன் இல்லை, ரொம்ப சந்தோஷம் தானே. சரி, அதே இடத்துல வந்து இப்போ முனியாண்டி நாகஜோதி வந்துக்கிறாங்க. மாத்தளையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் குரலை கேட்கின்ற பொழுது, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மர்சுகா ஜுனாய்ட் எழுந்துக்கிறாங்க. அசுருதீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: எல்லாம் ஏற்ற சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
1: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: ஆட்கடத்தல்காரர்களின்
1: பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:38. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம் அண்ணா.
0: யார் பேசுறீங்க? எங்க இருந்து? யாழ்ப்பாணம் நெல்லடியிலிருந்து. என்ன பேர்?
1: திவான்.
0: திவான், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக உங்களை நாங்களும் வசந்தத்தின் ராகம் சுகமானது சார்பாக வருக வருக
1: வரவேற்கிறேன்.
0: சரி, இப்ப வசந்தம் ரொம்ப பிடிக்கும், ராகம் சுகமானது அதிலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சொல்லுங்க திவான், உங்களோட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, இப்ப எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. சரி சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க திவான்?
1: குடும்ப
0: நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் பண்டாரவன்
0: மேனகை. எப்படி இருக்கிறீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? நெருங்கி கொண்டிருக்கு. சரி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பாடு? மரக்கறி ஸ்பெஷல் தானே பிரதர்? அது மரக்கறி தானே
1: அப்படின்டா?
0: பழமையா உள்ள மாதிரி தான் எனக்கு என்ன இருக்கு, அதுல ஸ்பெஷல் சொல்ற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க முடிவெடுத்துட்டீங்க. சரி சொல்லுங்க. யாருக்கு? வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்தி இப்போ பாடல் ஒன்றை கேட்போம். நன்றி. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெர்பான், அப்படி இருக்கிறீங்க, நான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராசலிங்கம் வந்திருக்கின்றார். செட்டியார் தெருவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ஓல்கோட் மாவட்டம் மேக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கிறார். மனைவி கலா மற்றும் மகள் ஜனனி குடும்பத்தையும் இணைத்து வசந்த உறவுகளுக்காக நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே அருமையான பாடல் தெரிவுகள், எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். லோகநாதன் வந்திருக்கின்றார். அழுத் மாவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு ராகம் சுகமானது நிகழ்ச்சியை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். யசோதா, தட்சுதன், தனுஷியா, ஜுவன்யன் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கமலஹாசன், வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறார். யோகா வந்துக்கிறாங்க, இன்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. வேளை முகமது அன்வர் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கிளையத்தில் சிவானி அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபாவன்.

0: நல்லா பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தொலை ஆர்ஜி சிவனி வந்தாச்சு. நேர்களைக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாதிரி பொழுதின் வணக்கங்கள். 102.6 அலைவரிசையில் சந்தோஷமாக இன்று நாளும் 3 மணி வரைக்கும் மாதிரி நேர குதுகள் நிகழ்ச்சியோட ஆட்டம் பட்டம் கொண்டாட்டமா இணைந்திருக்க போதும். இன்றையாலும் சூப்பரா அப்படி நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நம்ம அபுல் ஹாசன் வந்திருக்கிறார். வணக்கம் அபுல்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க. நல்லாவே பேசுங்க, நல்ல நல்லாவே பேசுங்க. ஊர்பலாய் பேசாதீங்க. சின்னவங்களே பெரியவங்களே சார்பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டிவளை ஏண்டு ஈழக்குழவிலே ஆசிக்கான மதிய நேர வணக்கம். நீங்களும் ஜாலியா சந்தோஷமா ஈக்கோன்னு சொன்னா இந்த பக்கம் வாங்க. என்ன ஸ்ரீதேவி?
0: கண்டிப்பா அபுல், எங்க இருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-2-7-7-5-0-0-3 அதே போல
1: அப்படி இல்லைன்னு சொன்னா 0-1-2-7-5-1-1-1
0: அப்படியே பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும். அந்த லைக் பண்ணிட்டு கமெண்ட்டையும் பதிவிட்டீங்கன்னா அதே நிகழ்ச்சி சேர்த்து கொண்டு பயனுக்கு நாங்களும் காத்திருக்கின்றோம். என்ன அபுல்?
1: அதுக்கு கீழே போயிட்டு அபிலாஷ் என்னன்னா, நானா காக்கா சாஜா அம்மா வாப்பம்மா தாத்தா காக்கா மாறோ சொந்தக்காரங்க தாய் புள்ளோல் பக்கத்து வீடு முன் வீடு எதிரி தாராயிருந்தாலும் அபிலாஷ் என்னான எங்களுக்கு ஒரு ஆசிக் பாட்டு தாங்க. படப்படன்னு டைப் பண்ணீங்கன்னா டமாண்டு போட்டீங்கன்னா டுமின் எடுத்து ஆசிக்கான ஒரு பாட்டு போடேலும்.
0: அபுல் என்ன காக்கா காக்கான்னு சொல்லி கருப்பு கல்லே வந்துருக்கீங்க. என்ன
1: மலையில என்ன கருப்பு வேலைங்கிற மலைக்கு நனைஞ்சன் தானே ஸ்ரீதேவி, தலையில இருந்து டை எல்லாம் கீழே வந்துட்டு போல கொஞ்சம் குழப்பம் வலிக்கத்தான் செய்யும். வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம். அழைப்பில கொஞ்சம் சிக்கல் ஆகி அங்க மலை வலிக்கு மலையில வயர்ல எல்லாம் காக்கா வல்லு காந்திக்கும் தான் காலுக்கு மீது பட்டிக்கும்.
0: அப்படியா? வணக்கம்.
1: என்ன சரோஜா தேவியா? சரோஜா தேவி எங்கிருந்து பேசுறீங்க? சரோஜா தேவி கட்டுவான்ல இருந்தா? எப்படி இருக்கிறீங்க ஈரகோளி?
0: குளிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி சரி குளிங்கப்பா.
1: ஓ இல்லாடி, சும்மா குளிக்காம இந்த என்ன மலை வந்து எப்படி தாத்தா அங்க மலை என்ன என்ன மாதிரி மக்க நல்லா இருக்கீங்களா? மலை ஒண்ணு சிக்கல் ஒண்ணு மில்லி
0: பரவாயில்ல
1: பாப்பமே, என்ன செய்ய என்ன நல்லா இங்க தாத்தா
0: எனக்கு
2: தெரியுமா?

0: இவங்க கொஞ்சம் பெரிய ஷாலினி.
1: எப்படி இருக்கீங்க எங்கட ஹீரோ போலே?
2: நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் ஷாலினி. இங்க போகல. எங்களுக்கு என்ன குறை ஹீரோ போலே?
2: ஓ,
0: அபிஷாலினி எப்படி இருக்கறாங்க ஷாலினி?
2: நல்லா இருக்காங்க.
0: நல்லா இருக்காங்க. நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். ஹஸ்பண்ட் எல்லாம் ஓகேவா? நீங்க எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருங்க, சரியா?
2: ஓகே ஓகே, தேங்க்
1: யூ. எப்படி ஊர்ல மலையா இல்லையா ஜி தேவி?
2: ஓ, நான்
1: மலையா. மார மலையா? ஓ சரி, அப்புறம் சொல்லுங்க, உங்களோட சேர்ந்து தாரெல்லாம் மீக்க பாட்டு கேக்கு.
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி.
1: உங்களுக்கு எப்படி ஷாலினி தெரியும்? சும்மா டிவி இல்லாம தெரியாம பேசுவானா?
0: ஷாலினி வந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நாங்க செய்யும் போது தொடர்ச்சியான லிசனர். அவங்க டெய்லி எல்லா ப்ரோக்ராமுக்கும் வந்துருவாங்க. அந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா வந்துருவாங்க.
1: இங்க வந்தாங்க அபிலாஷன் வந்து சுட்டுதான் வந்தீங்க.
0: அப்படியா? கேட்டு வருவோமா?
1: கேளுங்க பாட்டு.
0: பாடல் கேட்டு வருவோம்.
1: கேளுங்க கேளுங்க.
0: இனிக்கும் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனி டிசியில் வருகிறது
3: பாடல்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
2: சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருக்க, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
6: இது என்ன பிரமாதமா? இதோட ஸ்பெஷலிட்டி ஒண்ணு இருக்கு,
5: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
7: மச்சு போட்டு தாக்கு.
5: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
8: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டமா அது எனக்கு இல்லையா?

0: ஸ்வயம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் அப்படி நிகழ்ச்சியில இருந்து ஒளி தோய்ந்திருக்குது இல்லையா?
1: ஆமா, நல்ல பாடு. சில்ல மாட்டே சின்னவளே,
0: என்ன சொன்னாங்க உங்களுக்கு காதல் ப்ரொபோஸ் யார் சரி பண்ணிட்டாங்களா?
1: என்னங்க நான் சொன்ன, அவளுக்கு நீ தான் என்ன, எனக்கு இந்த தங்கம் கேட்டா. அது நீயே ஒரு தங்கம், உனக்கு என்னத்துக்கு நீ தங்கம்
0: கேட்டு இப்படி ஆயிஸ் வச்சிருக்கீங்க? இப்படித்தான் இந்த பசங்க எல்லாம் உருட்டிட்டு இருக்கீங்க.
1: ஆமா ஆமா, நான் நீ என்ன மனசுல சின்ன புட்டியும் தானே தேவையில்ல வீட்டுக்கு பூப்படா.
0: யார் நீங்க? இல்ல எங்க சின்ன பையன்
1: சொன்னாங்க நீங்க.
0: கொட்டக்கலையில இருந்து சுஜாவா? சுஜி, எப்படி இருக்கீங்க சுஜி?
1: நாங்க நல்லா இருக்கீங்க. ஹீரோ கோல கொட்டக்கலை எல்லாம் எப்படி?
0: சரியான மழையா இருக்கு.
1: மழையா? சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன ஜி தேவி?
0: சுஜி என்ன சரிங்க, படிக்கிறீங்களா வேலை செய்றீங்களா? ஹவுஸ் வைஃபா?
1: சும்மா இருக்காங்க.
0: படிக்கிறீங்களா? என்ன கிரேட்? அப்படியா? என்ன சரி, டவுட் ஏலவலுக்கு வரணுமா இருந்தா
1: அவளுக்கு வேண்டி உண்டு. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? ஓ லெவல், ஏ லெவல், எல்லா லெவல்ல உங்களுக்கு வந்து டவுட் வலியும் நான் சொல்லி தரேன் ஸ்ரீதேவி. வெரி குட், வெரி குட். அப்புறம் சொல்லுங்கம்மா, சாப்பாடு எல்லாம் எப்படி போகுது? சாப்பிட்டீங்களா இனிமே தானே?
2: சாப்பிட்டேன்.
0: யார் சமைச்சா வீட்டுல?
1: நாங்க வந்து கேன்டீன்ல மிச்சம் மீதி தான் வச்சிருப்பேன். எலப்ப தாழ்வல் வச்சிருப்பாங்களோ அதுல ஏதாவது சாப்பிடுவாரு. சரி, தார் ஸ்ரீதேவி.
0: என்ன
1: பாட்டு?
2: போடுங்க.
1: போடுவாங்க அக்கா, போடுவாங்க. ரொம்ப நன்றி.
0: ஏன் பிடிக்கும் உங்களுக்கு?
1: என்ன பழைய கோச்சு ஒண்ணு போற மாதிரி அப்படியா?
0: என்ன
1: சரி, ரொம்ப நன்றி ஸ்ரீதேவி.
0: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: ரொம்ப கூலா இருக்கும்
3: ரவி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மாலம்பேலியா?
2: நிகழ்ச்சி
3: கேட்டுட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்டு வேலை செய்யாம
2: இருக்கீங்க?
3: அப்படியா? சரி, ஓகே. மதி நேரம் சாப்பிட்டீங்களா?
2: இனிமேதான் சாப்பிடணும்.
3: நன்றி.
4: இந்த நேரத்துல வந்து சிவானி தாத்தா, நிசாம் நசீம் லைலாவுடைய குழந்தை, அவங்க இன்னைக்கு பிறந்த நாள கொண்டாடுறாங்கன்னா மைமூனாட மாலை கொண்டாடு. இதுல வந்து நடிகர் வந்து நடிகரும் நவரச நாயகமான எங்கட நிஜாம் நானட குட்டி ஜின்னாவும் சேர்ந்து பேர பிள்ளைகளும் துபாயில இருக்க சாத்தியமார் மாமன்மார் எல்லாம் சேர்ந்து பிறந்தனால அந்த பாபத்து புட்டும் பாபத்தும் குடல் பாபத்தோடு இன்னைக்கு கொண்டாடுறாங்களாம். மைமுனாக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்து வழினா.
3: ஆமாமா, சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கிறோம்.
4: ஹேப்பி பர்த்டே மைமுன்னா.
3: ரைட், ஓகே தர்ஷக, எழுந்திருங்கள். இது மாதிரி நேர கூதுகளாம்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியின் திக்வெல்ல பொல்கஹாம் உள்ள பகுதிக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் காயமடைந்துள்ளனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்கள் விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இந்நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதன்போது சாமானிய மக்களின் அரசாக தாம் செயற்பட உள்ளதாகவும், சிறுபான்மை மக்களை பாதுகாக்கும் அரசாகவும், எம்மதமும் நம்மதமே, இது சாமானியர்களுக்கான சாதி மதம் கடந்த அரசு என்றும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் உரையாற்றும் போது விஜய் தெரிவித்தார். மேலும் அதிகாரம் காட்டும் அரசு அல்ல, அனைவரையும் அரவணைக்கும் அரசு, யாரையும் வெறுக்கும் அரசு அல்ல, அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் தமிழக வெற்றிக் கழக அரசு என்றும் விஜய் குறிப்பிட்டார்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
5: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி.

0: யுத்தம் செய்திருப்பதற்காக பாடலோடி துவைகிறது 102.6 102.8 சந்தோஷமாக ஆட்டப்பட்டம் கொண்டாட்டமா மாத்திய நேர குதகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகம் 1 மணி கடந்த 9 நிமிடமாய் கொண்டிருக்கிறது 2வது மணித்தியாளர்களும் அப்படி நாங்க வந்துட்டோம். 3:30 வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்க இருந்தாலுமே இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: 0-3-2-7-5-0-0-1
0: அதே போல 0-3-2-7-5-1-1-1 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா சூப்பரான போஸ்ட் இருக்கும். அபுல் ரொம்ப அழகா ரொம்ப அழகா இது இதே சேப்போட அப்படியே இருப்பாரு. என்ன அபுல்
1: சரி பரவாயில்ல, இது சில்லி
0: ஓகே. அந்த போஸ்ட் கீழே லைக் பண்ணிட்டு கமெண்ட்டையும் பதிவிட்டீங்கன்னா அதே நிகழ்ச்சியில் சேர்த்து கொண்டு போய் எனக்கு நாங்களும் காத்திருக்கின்றோம். இப்போ நிகழ்ச்சியில வந்து ரொம்ப நேரமா நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிக்கிறாரு.
1: யாராவது
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், வணக்கம் சார். அவர்களே மதியம் வணக்கத்தை தெரிவித்துக் நான் மகிழ்ச்சியாக
1: என்ன செய்றீங்க நீங்க, வேலையா வீட்லயா? சரி தம்பி சொல்லுங்க. தாராளமிக்க அவங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க தோமஸ் நானா?
2: ஆமா, பாடுவதற்கு பாடுகிறேன்.
1: பாடுங்க பாடுங்க, கேப்போம். மழை நேரம் தானே.
2: தங்க பாடத்திற்கு முத்து பாடி
1: சரி
2: இந்த பத்து
1: நீங்க வந்து ரம்போட தோமஸ் தானே? இப்ப அப்துல் தோமஸ் ஆகணும் எப்படி? இடம் மாறி
0: வந்தீங்க
1: இல்லையா? தே கூடே பிட்டே தியாங் மம்பைனவா கந்தவுடி. சரி பூமி ஸ்தூதி, நன்றி
2: நன்றி நன்றி.
1: அனிருத்தால் தான். அது என்ன பாட்டு? தங்கப்பதக்கம் பழைய பாட்டா?
0: கேட்டுட்டு வருவோமே.

0: லவ் டுடே திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர் பாடிய ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்றிருக்கு இல்லையா?
1: என்ன அழகுண்டு சொல்லி, என்ன அழகுண்டா ஸ்ரீதேவி, ஐயோ உங்களோட பசுந்து மாற பசுந்து நீங்க
0: அப்படி சொல்லி கலாய்க்கிறீங்க இல்லையா?
1: அப்படின்னு நினைச்சா சரிதான். அப்புறம் தார் வந்தீச்சா?
0: இப்ப அவட பேசுறதுக்காக வணக்கம்.
2: ஹலோ, வந்துட்டு அறிவிப்பாளர்கள் அப்துல் ஹாசன் நான் அவர்கள் மற்றும் சிவானி அவர்கள். நான் மருதமணி அப்துல் நாசிர்.
0: அப்துல் நாசிர்,
2: நான் நலமா இருக்கிறேன் உங்களை இருவரையும் போல்.
1: ரொம்ப நன்றி. அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கையில நாசிர்?
2: வாழ்க்கையெல்லாம் மலமே போலதான் போகுது. நானா
1: நீங்க
0: பாடல் கேக்க போறீங்க?
2: ஆமா, பாடல இணைக்க முடிஞ்சாலும் ஒரு பாடல்.
1: என்ன பாட்டு வரும் உங்களுக்கு?
2: எனக்கு இந்த தளபதி விஜய பாட்டு ஒன்று, முதலமைச்சர் பாட்டு ஒன்று தருவீங்களா?
1: என்ன முதலமைச்சர் பாட்டு?
2: எல்லா போலி முறைவன் ஒருவனுக்கு.
1: அந்த பாட்டு என்ன? நீங்க விஜயதா கூட்டாளியா?
2: விஜய, ஆமா, நம்ம விஜய படம் திரும்பி பாப்பேன்.
1: ஆறாள் என்ன நீங்க? அப்ப சின்ன பொட்டி என்ன என்ன?
2: நான் பெரிய ஆள் தான்.
1: விஜய ரசிக்கிறேன். நானும் அப்படித்தான்.
0: ரசிக்கிறதுக்கு வந்து வயது இல்லை, கிடையாது.
1: அப்ப உங்களுக்கு சிவாஜி பிடிக்காது? சிவாஜி, எம்ஜிஆர்.
2: சிவாஜி பிடிக்கும்.
1: எம்ஜிஆரும் பிடிக்குமா?
2: எம்ஜிஆரையும் பிடிக்கும். அநேகமா சிவாஜி தான் கூடுதலா பிடிக்கும்.
1: சரி சரி, ரொம்ப நன்றி.
2: மதுமனை வசந்தம் ராபி, வரைக்காதீபி ராபி, நஜ்முடி மற்றும் ஜின்னா புகாரி, மெயின்டி ஆதம் அலி, பதுர் நிஷா மற்றும்
1: பாலமனை சருத்தின் முஸ்தாக்கி ஆகியோருக்காக. நன்றி
2: நன்றி நன்றி.

0: தேடிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஆர்டர் பண்ண
1: வந்தேன். ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
3: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
4: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு.
3: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு.
5: மச்சு போட்டு தாக்கு.
3: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
6: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
8: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
9: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
10: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
11: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்துக்காக டி மண்டேசியில் பாடல் ஒழித்து வருகிறது. 102.6 சந்தோஷமாக ஆட்டம் பட்டம் கொண்டாட்டமா மாதிரி நேர குதகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் மதியம் 1:36 ஆகி கொடுக்குது. அபு, இந்த நேரம் நிகழ்ச்சியோடு ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. முகுரல் வழியா
1: அவங்களையும் வந்த வழியில வரவேங்க. தார் வந்தி காசி தேவி.
0: சந்தோஷமான மதிநேர வணக்கங்களோடு பால கார்த்திகா வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கம் கந்தலாய் ஜெய்சர் வந்திருக்கிறாரு. இனிய மதிநேர வணக்கம் ஊர்கூட வத்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லிருக்காங்க.
1: பரமானந்தன் வசீகரன் வந்து ஹாய், இருவருக்கும் இனிமையான அன்பான மதிநேர வணக்கம். பழமை போல் நானும் நிகழ்ச்சியோடு வசந்தம் சொந்தம் எல்லோருக்கும் நல்லா பாடணும் தாங்க நீ சொல்லி வசீகரன் சொல்லியார்.
0: கெரவில ஆறி வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் இருந்து ஸ்டீவன் வந்திருக்கிறாரு. கொழும்பு 5 இருந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாரா. அதே போல மாளிகா வத்து சந்திரா ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண வந்திருக்கிறாரு. சந்தோஷமான மதிநேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாரு.
1: ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? இருவரும் எனது அன்பான வணக்கம் ஹெல்லிகார் வந்து வெஸ்டர்ன் ராஜா வந்தீங்க.
0: அன்பான மதிநேர வணக்கங்களோடு புவனேஸ்வரன் அங்கீகரிசி வந்திருக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாராம். இனிய மதிநேர வணக்கம் சிவானி அபுல்ஹாசன். பாடல்கள் எல்லாம் சூப்பர். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சத்யா ஜோதி வந்திருக்கிறாங்க.
1: அன்பான மதிநேர வணக்கம். பாடல்கள்

0: அம்மா மேனகை அனைவரும் வாழ்த்துவதாக மேனகை பண்டாரவள் என்று சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம்.
1: குறிஞ்சாங்கனியிலிருந்து அசாருதீன் வந்து அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆஷிவாணி சாங்ஸ் எல்லாம் செம்ம வேற லெவல இருக்கு, ரொம்ப பிடித்திருப்பதாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு தினுஷாந்தன் வந்திருக்கிறாரு. அதே போல நிஷா மாவனிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதே போல சிவானி அபுல்ஹாசன் இருவருக்கும் சந்தோஷமான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக பலங்கோடியிலிருந்து குமாரி வந்திருக்கிறாங்க.
1: ஐமா இது வந்து எங்கட பொட்டிமார் கூட்டாளிமார் சேர்த்து ரமேஷ் வந்திருக்கா சாப்பிட்டு கொண்டு மீகாரம் தூங்கி கொண்டு அவருக்கு ஒரு சில பாட்டுத்தாங்கன்னு ரமேஷ் சுரேன் ஃபசால் சுரே அருண் சிவா கண்மணிக்காக ஒரு நல்ல ஒரு பாடுதாங்கன்னு சொல்லி சுரேன் ஜி கேட்டிருக்கார்.
0: வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வளமை புலவி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக அக்கறை பெற்று வந்து அப்துல் காதர் வந்திருக்கிறாரு. இனிமையான வணக்கங்களோடு சப்பல் மல்கந்த பெரிய குறியானை வாசனகுமாரும் வந்திருக்கிறாரு. இனிமையான மதிநேர வணக்கம் அன்பான சிவானி அபுல் ஆஷன் செல்லி செல்லிக்காங்க. இதுங்கட வர லட்சுமி தாத்தா. அதே போன்ற சுஜி வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஹட்டன் நந்தோனி மலையிலிருந்து நவீன் வந்திருக்கிறாரு.
1: நீங்கள் 3 மணி வரைக்கும்
0: இந்த பாடல் இது சலீம் திரைப்படத்துக்காக.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: மற்றும் தயாரிப்பாளரான

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: ஒருத்தர் வந்து 100 பொண்ணு இருந்தாலும் 1000 பொண்ணு இருந்தாலும் கூட அவர் கண்ணார் பொண்டாடி மேலே தானே இருக்கு
3: மீன்.
2: கிட்டத்தட்ட அப்படி வந்துருக்க உடனே பதில் சொல்லிட்டீங்க. அதை எப்படின்னு கேட்டா அவளே பாக்குறது என்று கேட்டா அவன் வேற எங்கேயாவது பாக்குறாளான்னு பாத்து டக்குன்னு வேறொரு பொண்ணை பாக்குறதுக்கா
3: என்ன
2: நீ எனக்கு தெரிந்த சீபுருக்க டாரடி ஜெல்லி எப்படி இருக்கிறீங்க உளே.
3: நீங்க
2: பாட்டு 2 மாசத்துக்கு முதல்ல போச்சு நிகழ்ச்சியில. நீங்க வேற எங்கயோ துடுப்பா பாத்துருக்கீங்க பாட்டு மாறு ஆள் தான். நீங்க பாட்டு போச்சு கேக்கலையா? மாற
0: சரி முதவே போயிருச்சு ஸ்ரீ முருகன்.
3: ருத்ரன் திரைப்படத்துல பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய்.
2: எல்லாமே தத்துவம் தான் பாட்டுகள்.
3: இன்னும்
2: கூட விளங்குது இல்ல ஒண்ணு விளப்பம் இல்லையா உங்களுக்கு?
0: யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க நீங்க?
3: மனைவி மைனா, மகன் சுத்தி, மகன் கார்த்திகேயன், பருத்தித்துறை அருண்மொழி, பாட்டாளர் பாக்கியராஜா, என்னுடைய குமரகுரு, இன்னும் நிறைய நண்பர்கள் இந்த நிறைய சேர்த்துக் கொண்டிருக்காங்க. அனைவருக்காகவும் முடிந்தா சுத்திரம் பாடத்தாங்க.
2: என்ன பாடாத பாட்டு எல்லாம் பாட வந்தா என்ன?
3: ஆமா,
2: சரி நன்றி.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சுமார் 4,38,90,000 ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருளை இலங்கைக்கு எடுத்து வந்த இந்திய பயணி ஒருவர் இன்று அதிகாலை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இவர் 29 வயதுடைய இந்திய வர்த்தகர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 12:30 அளவில் தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து தாய் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான TG-307 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை அவர் வந்தடைந்துள்ளார். அவர் கொண்டு வந்த 2 பயணப்போதைகளுக்குள் 4,389 கிராம் குஷ்ரக போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபரான இந்திய பிரஜையும் போதைப் பொருள் தொகையும் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரின் தாக்கம் தென்னாப்பிரிக்க கடற்பகுதியில் உள்ள திமிங்கிலங்களுக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. 2023 முதல் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களினால் செங்கடல் மற்றும் சுயஸ் கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்கள் திசை திருப்பப்பட்டன. தற்போது ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளினால் ஹோமோஸ் நீரிணையில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் கப்பல் அதிகளவில் தென்னாப்பிரிக்காவை சுற்றியுள்ள கடல் வழியை பயன்படுத்துகின்றன. இதனால் அந்த பகுதியில் அதிகளவில் வாழும் திமிங்கிலங்கள் மீது கப்பல்கள் மோதும் அபாயம் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது. சர்வதேச திமிங்கில ஆணையகத்தின் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு அறிக்கையில் இந்த தகவல் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு, தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
4: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, எமது ஆட்சி.

0: விருந்தாய் மாதிரி நேர குதகம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இறுதி மனத்தியாளர்கள் அப்படி நாங்க வந்துட்டோம். 3 மணி வரைக்கும் முடிந்திருக்கலாம். நேரம் மதியம் 2 மணிக்கு இருந்து 9 நிமிடம் ஆய்கொண்டிருக்குது. எங்க இருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-7-7-5-0-0-1 அதே போல
1: 0-1-2-7-5-1-1-1
0: லைனே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி நாங்க நிகழ்ச்சியில அப்படி தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு கொண்டே இருக்கும் போது பேஸ்புக் போமா போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்டுக்கும் இந்த போஸ்டுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பதிவு அதே நிகழ்ச்சி கொண்டு போயிருக்க நாங்களும் காத்திருக்கின்றோம். இப்போ அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
2: என்ன
1: பண்றீங்க? வேலையா வீட்லயா ஸ்கூல் போறீங்களா?
0: வண்டி
1: வந்து பெட்ரோல் ஓடுது, லைட் வந்து கரண்ட்ல ஓடுது, நம்ம வாழ்க்கை மட்டும் கடல்ல ஓடுது.
0: இப்போ அப்படிதான் போகுது இல்லையா? இப்ப நாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம் ஈசன் திரைப்படத்துக்காக. அவளுக்கு இந்த பாடல் பிடிக்குமா? அதாவது இந்த பாடல் ரிலீஸ் ஆனதுல இருந்து இப்ப வரைக்குமே எல்லோட ஃபேவரட் லிஸ்ட்லயுமே இருக்கும்.
1: ஏன் இந்த பாடல் அவ்வளவு என்ன விஷயமே
0: கேட்டுட்டு வாங்களே.

0: நேரம் மதியம் 2 மணி கடந்து 20 நிமிடம்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷன, வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டவன்.
4: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் அழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
5: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
6: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
5: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு
7: மச்சி, போட்டு தாக்கு.
5: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
8: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
9: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
10: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
11: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
12: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
13: மெல்டால் தலை வலி காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
14: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவங்கிறது. நேரம் மதியம் 2 மணி கடந்த 27 நிமிடமாக இந்த வேலையை அழைக்கலாம். சொந்தம் வணக்கம். வணக்கம். ஐடோகே அவங்க பேசுறதாக இல்லை. மற்றும் சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் தாரு.
0: ரத்கோனில இருந்து சுரேஷ்குமார், எப்படி இருக்கீங்க?
1: சுரேஷ்குமார் வயசு எத்தனை? 13. ஸ்கூல் போயிலையா
2: இன்னைக்கு?
1: போயிட்டு வந்துட்டீங்க. வந்த பிறகு பேசுறீங்க. என்ன சாப்பிட்டீங்களா ஸ்ரீதேவி? பாட்டு எல்லாம் பிடிச்சிக்கா உங்களுக்கு?
2: நல்லா இருக்கு.
1: என்னமோ சொல்றீங்க. லைன் விளங்குது இல்ல. பரவாயில்ல சீதேவி, சொல்லுங்க. தாரெல்லாம் மீக்கா. என்ன பாட்டு?
2: மஞ்சள்.
1: என்னது
2: மஞ்சள்?
0: புட்டக்கிழங்கி
2: பாடலாம்.
1: பெரிய ஆள் தான் நீங்க. மஞ்சள் கிழங்கு என்ன? சரி, தாரல மீகா ஸ்ரீதேவி.
2: தம்பி ராஜா. மாமா மனோ.
0: இந்த பாடல அவர் கேட்ட பாடல ஒரு லைன் வரும். மண்டையில படிப்பொண்ணு ஏறடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: உங்களோட விஷயத்துல
0: உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. பாடத்தர போறீனா?
3: மஞ்சள்

0: என்ன சிரிப்பு?
1: சும்மா சிரிப்பு தானே, சிரிக்கத்தான ஓணும் சார். சும்மா காசா செலவா இல்லையே,
0: சும்மா சும்மா சிரிச்சா அதுக்கு பேர்
1: என்ன?
0: நான் சொல்றதுக்கு முதல்ல நீங்களே சொல்லிட்டீங்க. ரைட், ஓகே, இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆயா அண்ணா, அக்கா அன்பான வணக்கம். நீங்க இருவரும் எப்படி சுகம்?

0: அதேபோல சந்தோஷமான வணக்கங்களும் நிஷா மாவட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க. இருவருக்கும் அதிநேர வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஆரம்பத்திலிருந்து இதே ரத்னம் வந்திருக்கிறாரு. மேப்படிகாந்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரசாந்த் வந்திருக்கிறாரு.
1: கொழும்பிலிருந்து ஞானசிகாமணி வந்திருக்கா, அவரோட குட்டி புஷ்பராணிக்காக ஒரு ஆசிக்கான பாட்டு ஒன்று தாங்க நானா அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: சந்தோஷமான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு முகமது அன்வர் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம், இருவரும் சுகமா பாடல் தெரிவிக்கலாம். அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ரோஜா வந்திருக்கிறாங்க.
1: ரோஜா மலரே ராஜகுமாரின்னு
0: வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கடவுளை கண்ணா கிணிகத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா? இவர்கள் இணைந்து கொண்டு நிகழ்ச்சி சொந்தம் வணக்கம் வணக்கம்.
1: அண்ணா கொஞ்சம் ரேடியோ சவுண்ட குறைச்சு வைக்கீங்க, ஊருக்கே கேக்குது மாயிக்கு.
2: என்ன
1: தூக்கமா?
2: தூக்கம் தானே, கொஞ்சம் ஓடி போயிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே தூக்கம் ஆயிட்டு.
1: நாங்க போடுற பாட்டுல உங்களுக்கு தூக்கம் போகுது
2: என்ன? ஆமா,
1: என்ன செய்றீங்க ஸ்ரீதேவி?
2: மீக்க
1: பாட்டு கேக்க
0: மர்மாளிக்கிறேன்
1: சேர்த்து சூப்பரான ஒரு பாட்டு வருது. சனு
2: சரி, நல்ல பாட்டுன்னு போடுங்களேன்.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM. வசந்தம் FM. பறக்குதா?
1: இந்த கதையெல்லாம் ஏட்ட சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கெடுத்துடுவேன்.
2: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
0: திரை உலகின் அனுசரணை வழங்குவது
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதவாய்ப்பும் இல்லை.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: மதிய நேர குதகம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் நிகழ்ச்சியினுடைய இறுதி நேர யாரந்த கண் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஆட்டோ விஸ்வநாதன்.
3: என்ன
4: நடக்குது? சவாரி எல்லாம் போயில இன்னைக்கு?
3: சவாரி
4: நேரம் நல்லா இருந்தா என்ன ஆயர் கூட வறுமையா?
3: என்ன
4: பாட்டு எல்லாம் பிடிக்கும் விஸ்வநாதனுக்கு?
3: எனக்கு சார் அனைத்து பாட்டு பிடிக்கும். இடைக்காத பாடல் ஒரு பாடல், அனைத்து பாடலும் பிடிக்கும். நீங்க தந்து கொண்டு பாருங்க, அனைத்து பாடல் அந்த பாடல் தான் சார்.
4: சரிங்க, ரொம்ப நன்றி. தாராளம் மீக்கா விஸ்வநாதன்
3: பாடல்கள் சார்.
2: நன்றி நன்றி நன்றி. நீங்க சொன்னது அவங்களுக்கு கேக்கல.
4: கேக்கல பாத்தீங்களா? கேக்கும் போது போயிட்டார்.
2: ரைட், ஓகே. அப்ப இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்காங்க. வீரவரையில இருந்து ரசிகை ரசனா உமர்தீன் அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி
4: கேட்டுக்கிறாங்க.
2: தன்னுடைய பிள்ளைகள் பேரான ஷைன் அப், அதே போல ஷிக்ரா, ஷைபா ஆகியோருக்காக பாடல் விரும்பி
4: கேட்டுக்கிறாங்க.
2: அப்படியா? உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். என்ன இப்ப உங்களுக்கு பசி வந்திருக்குமே?
4: ரொம்ப கொஞ்சம் அப்படி தெரியாது. ரைட்டா,
2: ஓகே. தர்ஷகா இணைந்துக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு வரலாம்.

0: மாறட்டு மாசு மொட்ட சிவா கேட்ட சிவா இஸ் பேக் இன் ஆக்ஷன் இட்ஸ் அ மாஸ் லோக்கல் சாங்.
1: மற்றும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு வெளிப்படுத்தும் நாங்கள்
2: நான்
1: என்று உங்களுடன் நன்றி சந்தங்களே.
3: Oh,

0: 2.8 வசந்தம் எஃப் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானே சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கடந்த வருடம் நாட்டில் 68 யானைக்கால் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக யானைக்கால் நோய் தடுப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. அவர்களில் 34 பேர் இந்தியாவிலிருந்து தொழிலுக்காக இலங்கைக்கு வருகை தந்தவர்கள் எனவும் அந்த இயக்கத்தின் பணிப்பாளர் வைத்தியர் பிரசங்க சேரசிங்க தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை, காலி, மாதரை, களுத்துறை, கம்பஹா, கொழும்பு மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களிலேயே யானை நோய் தாக்கம் அதிகமாக காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் எல்லைகள் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் சவுதி அரேபியா ஈரான் மீது ரகசியமாக தொடர்ச்சியான ராணுவ தாக்குதல்களை நடத்தியதாக மேற்கத்திய மற்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கு போரில் முன்னர் வெளியிடப்படாத ஒரு பதற்ற அதிகரிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 மேற்கத்திய அதிகாரிகளும் 2 ஈரானிய அதிகாரிகளும் இந்த நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தியுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
2: முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: கசாகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த

0: சரி, உற்சாகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. அப்படியே சொந்தங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். வணக்கம் ருஃபினா.
1: வணக்கம் அஸ்வின். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு புத்தம் புதிய நாள். ரொம்ப ரொம்ப கூலான ஒரு நாள்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான முக்கியமான பல விடயங்கள் இன்றைய பொழுதும் வசனத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியின் வாயிலாக ஒழிக்க
0: தயாராக இருக்க ஏராளமான விடயங்கள். குட்டி ஸ்டோரி, விளையாட்டு செய்தி அப்படி இப்படின்னு சொல்லி நாங்க ஏராளமான விடயங்களை வச்சிருக்கிறோம். அதோட கூலான விஷயம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது என்னது? அது
1: என்ன அப்படின்னு சொன்னா வெள்ளமா ஏரியால
0: ரொம்ப
1: சரி ஓகே. என்னதான் வீட்டுக்குள்ள தண்ணி வந்தாலும் வெள்ளமா இருந்தாலும் வந்து நிகழ்ச்சியின் வாயிலாக வலிமை போலவே சந்தோஷமாக நீங்களும் மாலை 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இது உங்கள் சொந்தம் வசதியின்
0: போட்டு தாக்கு. அம்மா அம்மா.

0: விஜய் ஆண்டனியின் இசையில் உத்தம புத்திரன். உங்களை சொல்லல திரைப்படத்தின் பேர், உடனே ஏதாவது ஒரு திரைப்படத்தின் பேர் டைட்டில்.
1: அந்த பேரை அப்படியே முழுசா சொன்னா தான் என்ன திரைப்படம் அப்படின்னு.
0: சரி சரி,
1: எல்லாரும் கிளுகிழப்பு.
0: சரி, போட்டு தாக்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறோம். முக்கியமான பல விடயங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்பவும் தயாரா இருக்கு. என்னன்னு சொன்னா ஆரம்பத்திலே சொல்லி இல்லாம அஸ்வின், இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தால வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்களும் வந்து கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்போது, இதற்கான காரணம் வந்து நிலவும் மழையுடனான வானிலை நிலவரத்தை வந்து கருத்தில் கொண்டுதான் இந்த தீர்மானம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறதா வந்து கிரிக்கெட் நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. இதன்படி வந்து கழகங்களுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர், பி பிரிவின் T20 கிரிக்கெட் தொடர் மற்றும் ஆளுநர் கிண்ண தொடர் ஆகியனவை வந்து கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. மழையுடனான காலநிலை வந்து சீரடைந்ததுக்கு அப்புறமா வந்து திருத்தப்பட்ட போட்டி அட்டவணைகள் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கு. சீரற்ற காலநிலை காரணமா வந்து இன்று நடத்த திட்டமிட்டப்பட்டிருந்த தடகள தெரிவு போட்டிகளும் வந்து கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதா வந்து இலங்கை தடகள சங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் காரணம்
1: மழை இல்ல, வெயில் அடிக்குது அப்படி அப்படின்னு அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்து, இப்ப மழை வந்த பிறகு ஐயோ மழை அப்படின்னு சொல்லி அழுற மாதிரி இருக்கு. அதே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையில் நிலவக்கூடிய இந்த மழையுடனான சீரற்ற காலநிலை மற்றது அனர்த்த நிலைமைகளால ஒரு மரணம் ஒன்று பதிவாகி இருக்கிறதாம். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கோரலை பெற்ற தெற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் தான் இந்த மரணம் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையம் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, சீரட்ட காலநிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 17 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 62 குடும்பங்களைச் சேர்ந்த 203 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 17 பேர் தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 39 வீடுகள் வரைக்கும் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது. அத்தோடு வந்து அவர்கள் ஒரு விடயத்தினை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், அதிவேக வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது மின்னணு தகவல் பலகைகளில் காட்சிப்படுத்தக்கூடிய எச்சரிக்கை வாசகங்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஓட்டுநர்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. சீரட்ட வானிலை காரணமாக பகல் நேரத்திலும் கூட இருள் மற்றும் பனிமூட்டமான நிலைமை காணப்படுகிறது. வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்தவாறு வாகனங்களை செலுத்துமாறு ஓட்டுநர்களுக்கு அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள்.
0: சார், இந்த மழையுடன் கூடிய காலநிலை காரணமா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வந்து மிக மிக அவதானத்தோடு இருக்க வேண்டும். அனாவசியமாக வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும்.
1: வீட்டுல இருக்கும் போது கூட கொஞ்சம் அவதானமா இருக்கும். வீட்டோட சேர்த்து
0: மல்லாட்டு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக பாவிக்க வேண்டும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இடிமின் தாக்கங்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து நாங்க
1: தொலைபேசி பாவனைகளை குறைக்கிறது போன்ற விடயங்களை வந்து செய்யணும்.
0: கண்டிப்பா சிறுவர்களையும் வந்து கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம்.

0: பாட்டு தாக்கடி நிகழ்ச்சியோட ரொம்ப ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். சரி, காலநிலையை தொடர்பான தகவல்கள் தான் அதிகமாக வந்து
1: அதிகமாக முகநூல திறந்தாலும் சரி, எந்த வலைதளங்களை திறந்தாலுமே கூட காலநிலை, மலை, வெள்ளம், வீட்டுக்கு தண்ணி அப்படி இப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு இல்லையா?
0: வீட்டுல தண்ணி இன்னும் மறக்கல,
1: இன்னும் மறக்கல.
0: சரி,
1: நலஞ்ச குளிர் இன்னும் போகல பங்கு.
0: சரி சரி, ஓகே அஸ்வின், அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டுல இப்ப சீரற்ற வானிலையில வந்து பல மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிலச்சரிவு அபாய எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு. பதுளை, களுத்துறை, கண்டி, கேகாலி, குருணாகல், மாத்தளை, மொனராகலி மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு இந்த அபாய எச்சரிக்கை வந்து, நிலச்சரிவு அபாய எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே வந்து எல்லோரும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக அவதானமாக வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொள்கிறோம்.
1: மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்பவே முக்கியம். சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம் வெளியாக இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, 2025 நடைபெற்றிருக்கக்கூடிய கல்வி பொதுத்தர ஆதர உயர்தர பரீட்சைகளின் முடிவுகளின் அடிப்படையில் 2025-2026 கல்வி ஆண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இந்த மாதம் 19 வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. விண்ணப்பதாரர்களுக்கான பல்கலைக்கழக அனுமதி கையீட்டை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விற்பனை நிலையங்கள் மூலம் பெற்றுக் கொள்ள முடியுமாம். இதன் மூலம் டிஜிட்டல் வடிவத்தை ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதள முகவரியூடாக ஆன்லைனில் கொள்வனவு செய்யவும் முடியும். வழிவகை, இந்த இதற்கான வழிவகைகள் எல்லாம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். கடந்த உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் பல்கலைக்கழக பிரவேசத்துக்காக மொத்தம் 176,527 மாணவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள். தகுதி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் மே மாதம் 19 தேதிக்குள் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டிருக்கிறது.
0: சரி, இதே போல இன்னும் பல முக்கியமான விடயங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். மாலை 5 மணி வரை உங்கள் சொந்தம் விஸ்னத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: புதுமைகளோடும்

0: நாள் நூற்று இரண்டு சமைத்து திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
3: இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என் லிங்குசாமி.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நிகழ்ச்சியோடு ரொம்ப சூப்பராக நாங்க இணைந்திருக்கிறோம். முக்கியமான பல தகவல்களோடு அடுத்தும் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விடயம், ஓய்வூதியம் தொடர்புல வந்து வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து இந்த நேரம் நாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நவீனமயமாக்கல் பணிகள் காரணமா வந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ஓய்வூதிய திணைக்களத்தின் சேவைகள் இன்று முதல் வலிமை போன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாவது திணைக்களம் உத்தியோகபூர்வமாக வந்து அறிவித்திருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு வந்து மிகவும் துரிதமான மற்றும் விடைத்திறனான சேவைகளை வழங்குவதை உறுதிப்படுத்துகிற நோக்கில வந்துதான் இந்த திணைக்களத்தின் கணினி கட்டமைப்பு அண்மையில் வந்து மேம்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பணிகள் வந்து நிறைவடைந்திருக்கிற நிலையில இன்று முதல் பதவின்னு சொன்ன அஸ்வின், பொதுமக்கள் தங்களுக்குரிய சேவைகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீண்டகாலமாக வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஓய்வூதிய முரண்பாடுகளை வந்து நிவர்த்தி செய்வது தொடர்பான முக்கிய அறிவிப்பையும் வந்து திணைக்களம் வந்து வெளியிட்டிருக்கு. 2019 அல்லது அதற்கு முன்னர் வந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வந்து நிலவும் ஓய்வூதிய முரண்பாடுகள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து தீர்க்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான நிலுவை மற்றும் மேலதிக கொடுப்பனவுகளை வந்து எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வந்து வழங்குவதற்கான அனைத்து ஆரம்பகட்ட ஏற்பாடுகளும் வந்து இப்போ வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
3: சரி, அது மட்டும் இல்லாம மற்றொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, தங்கத்தினுடைய விலைகள் வெள்ளியினுடைய விலைகள் வந்து டெய்லி ஏதாவது ஒரு மாற்றம் வந்துட்டு இருந்தது. அதே போல சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது. ஆனாலும் கூட இலங்கையில் தங்கத்தினுடைய விலை எந்தவித மாற்றமும் இன்றி நேற்றைய விலையில் இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் 13ஆம் தேதியும் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி 24 கரட் தங்கம் 1 பவுன் 3,95,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அதே விலை 22 கரட் தங்கம் 1 பவுன் 3,63,400 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமினுடைய விலை 49,375 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தினுடைய 1 கிராமினுடைய விலை 45,425 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது.
2: சரி, ஒரு முக்கியமான விடயம் இது கூட. ஏன்னா எல்லோருமே வந்து பொதுவா வந்து லேடிஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, விலை குறைஞ்சிருச்சா
3: வாங்கலாமா, எப்ப புருஷனோட தாலியா இருக்கா.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையை தொடர்ந்து டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதாக டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட மருத்துவ நிபுணர் பிரிசில்லா சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். விசேட வைத்திய நிபுணர் வழங்கிய தரவுகளின்படி இந்த ஆண்டில் இதுவரை 27,754 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அடையாளம் காணப்பட்டுள்ள நோயாளர்களில் 50% மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். குறிப்பாக கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, மாத்தறை, ரத்னபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்த மட்டத்திலேயே காணப்படுகிறது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: முதலமைச்சர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக பிரபல ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டித் வெற்றிவேலை நியமித்து நேற்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இவரது நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தன. சட்டசபையில் இன்று பிரேமலதா விஜயகாந்த் உரையாற்றுகையில் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் பல்வேறு தரப்பில் இருந்து கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமனத்தை தமிழக அரசு திரும்ப பெற்றுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மனித செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: அப்படியா? சரி சரி, ஓகே. இன்னைக்கு என்ன குட்டி ஸ்டோரியில நாங்க சொல்ல போறோம், என்ன குட்டி ஸ்டோரி இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, அஸ்வின், ஒரு காட்டுல வந்து ஒரு எறும்பு கூட்டம் வந்து வாழ்ந்துட்டு வந்துச்சா
2: காட்டுல.
1: ஆமா, அதுல ஒரு எறும்பு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தினமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உணவை வந்து சேமித்து குளிர்காலத்திற்காக தன்னுடைய வீட்டில் வந்து உணவுகளை வந்து அளவுக்கு அதிகமா உழைத்து உழைத்து உணவு வந்து வீட்டுல சேர்த்து வைக்குமாம் அந்த எறும்பு.
2: ஆனா நம்ம வந்து அப்படி சேர்க்கறது இல்ல தானே, வீட்டுல சேர்த்து வைக்கிறது கூட எடுத்து சாப்பிடுறது.
1: சரி, ஆனா மற்ற எறும்புகள் வந்து சில நேரங்கள்ல வந்து விளையாடி கொண்டிருக்கும் போது இந்த ஒரே ஒரு எலும்பு மட்டும் கடினமாக எப்பவுமே வந்து உழைக்குமா?
2: சரி, அப்படி கடினமா உழைச்சு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இவர் வந்து எந்த விளையாட்டுக்கும் போறது இல்ல போல. அப்படி ஒரே வந்து உழைப்பு சேர்ப்பு அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது குளிர்காலம் வந்துச்சாம். எலும்பு அந்த காடு முழுக்கவே வந்து பனி மூடி பூச்சிகள் எறும்புகள் எல்லாம் வந்து வெளியே போக இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ இந்த எறும்பு என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா,
1: சரி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த எறும்பு தான் வந்து சேர்த்து வைத்திருக்கு இல்லையா உணவு, கடினமாக உழைத்து உழைத்து சேர்த்து வைத்த உணவை வந்து சாப்பிட்டு பாதுகாப்பாக வந்து ரொம்பவே சாப்பிட்டு நிம்மதியா இருந்துச்சாம். இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, என்ன அப்படின்னு சொன்னா,
2: சாப்பாடு சேர்த்து வைக்கணும் அப்படியா?
1: கடின உழைப்பும் திட்டமிடுதலும் வந்து எப்பவுமே வந்து எங்களுக்கு வந்து வெற்றியை தரும், ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லா விஷயம்.
2: இதை வந்து அந்த சின்ன விஷயமா பாக்கலாம், விஷயம் சின்னதா இருந்தாலும் நாங்க சொல்ல வர விஷயம் வந்து பெருசு.
1: ஆமா, அத வந்து சோம்பேறியாக இருக்க கூடாது, கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விடயம் வந்து இந்த குட்டி ஸ்டோரி மூலமா வந்து வலியுறுத்தப்படுகின்றது.
0: குட்டி ஸ்டோரி,
3: குட்டி ஸ்டோரி,
4: என்னன்னு சொல்றா பாருங்க.
5: லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
0: குட்டி ஸ்டோரி,
3: குட்டி ஸ்டோரி,
6: சிக்கதா சிக்கதா சிக்கதா சிக்கதா தட்டன தட்டன தட்டன தட்டன.
7: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 102.8.
8: Getting old.

0: வித்தியாசமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம்.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எறும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொலிவை உணருங்கள்.
2: பாகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது மாலை 4:17 ஆகிற இந்த நேரமும் அடுத்து இரண்டு முக்கியமான விடயங்கள். அப்படித்தானே அஸ்வின்? என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மத்திய கிழக்குல நிலவர மோதல்கள் காரணமாக வந்து உலகளாவிய எண்ணெய் விநியோகத்துல வந்து பாரிய வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி சர்வதேச சக்தி முகவர் நிலையம் வந்து எதிர்ப்பு கூறியிருக்கு. மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமா பாத்தீங்கன்னு சொன்னா 2026 அதாவது இந்த வருடம் முழுவதும் வந்து உலகளாவிய எண்ணெய் விநியோகம் வந்து நாள் ஒன்றுக்கு அஸ்வின் 3.9 மில்லியன் பீப்பாய்களால் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சர்வதேச எரிசக்தி முகவர் நிலையம் வந்து சொல்லியிருக்கு. இந்த வருஷத்துல வந்து உலகளாவிய எண்ணெய் தேவை நாளொன்றுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 420,000 பீப்பாய்களால் வந்து வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் வந்து விநியோக இழப்பு அதனை விட மிக அதிகமாகத்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
4: இந்த முறையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா?
3: ஆமா, மத்திய கிழக்குல வந்து போர் ஆரம்பமாகி கிட்டத்தட்ட 10 வாரங்களுக்கு மேலாகி இருக்கிற நிலையில ஹோர்முஸ் நீரினை ஊடாக வந்து விநியோகம் தடைப்படுத்தப்பட்டமையால வந்து உலகளாவிய எண்ணெய் இருப்பு வந்து சாதனை வேகத்தில் வந்து குறைவடைந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக வந்து விநியோக தடைகளுக்கு மத்தியில வந்து இந்த எண்ணெய் இருப்பு வேகமாக சுருங்குவதால் வந்து எதிர்காலத்துல வந்து எரிபொருள் விலைகள் வந்து கடுமையாக உயரக்கூடும் அப்படின்னு சொல்லி சர்வதேச எரிசக்தி முகவர் நிலையம் வந்து தெரிவித்திருக்கு. உன்னுடைய அறிக்கையில வந்து எச்சரித்திருக்கிறாங்க.
4: சரி, அது மட்டுமில்லாமல் மற்றொரு விடயம் இருக்கிறது. ரஷ்யர்கள் கையிலே கனேடிய துப்பாக்கிகள் காணப்படுவதை காட்டக்கூடிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி வரக்கூடிய விடயம் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. சமீபத்திலே சமூக ஊடகங்களில் கனேடிய தயாரிப்பான கடெக்ஸ் ரைபிள் வகை துப்பாக்கிகள் மாஸ்கோவிலே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதை காட்டக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருந்தன. அதோடு ரஷ்ய ஸ்னைப்பர்கள் எனும் துப்பாக்கி சூடும் வீரர்கள் இந்த வகை துப்பாக்கிகளை வைத்திருக்கக்கூடிய காட்சிகளும் சமூக ஊடகங்களிலே பரவி வரக்கூடியதே அவதானிக்கூடியதாக இருக்கிறது. விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், ரஷ்யா உக்ரைன் ஊடுருவியதை தொடர்ந்து அந்த நாட்டினுடைய தடைகள் விதிக்கப்பட்டதால் கனடா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய தடை விதித்திருக்கிறது. கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நுழையக்கூடிய முயற்சியில் பலியான இந்திய குடும்பம் என்ற அந்த ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. அதையும் நாங்கள் அடுத்த செய்தி அதடுத்து இதுல பாக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ரசிகர்களுடைய கையிலே துப்பாக்கி இருந்த விடயங்கள் வந்து பரபரப்பை பெரிய பரபரப்பான ஒரு விடயமாக பேசப்படுகிறது. கனேடிய பாதுகாப்பு உளவுத்துறை அமைப்பு கியூபிக்கில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தயாரிப்பு நிறுவனத்தில் விசாரணை மேற்கொண்டதாக கூட தகவல் வெளியாகி இருக்கிறது. கனேடிய பாதுகாப்பு உளவுத்துறை அமைப்பு இது குறித்து விவரங்கள் எதையுமே வெளியிடவில்லை. என்றாலும் கூட அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை ஒன்றில் கனடா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளிலிருந்து ஏற்றுமதி கட்டுப்பாடு மற்றும் தடை விதிக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை சட்டவிரோதமாக பெற ரஷ்யா முயற்சிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது.
3: சரி, முக்கியமான ஒரு விடயம் எதுவும் கூட. சரி, இதே போல தொடர்ந்தும் பல முக்கியமான விடயங்கள் மாலை 5 மணி வரைக்கும் வரும் நிகழ்ச்சியின் வாயிலாக.

0: சொல்லாமலே திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் பத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். நேரம் இப்போது மாலை 4:24. சரி, இந்த நேரம் அடுத்தும் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா, நாடு முழுவதும் வந்து இப்ப சீரற்ற காலநிலை மற்றும் அனர்த்த நிலைமைகளை வந்து இப்ப கருத்திட்டு கொண்டு அஸ்வின், தயார் நிலை மற்றும் மீட்பு குழுக்கள் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதா வந்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடக பேச்சாளர் பிரதீப் கொடிப்பிலி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். எந்த ஒரு அவசர நிலையிலும் கூட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 அதாவது 117 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் வந்து தொடர்பு கொள்ளுமாறு வந்து அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். மீண்டும் அந்த இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றோம், 117 குறித்த விஷய இலக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 24 மணி நேரமும் வந்து இயங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அனைத்து மாவட்ட அனர்த்த மேலாண்மை நிலையங்களிலும் இதனுடன் வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வெளியாக இருக்கு. மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம், எந்த ஒரு அவசர நிலையிலும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 அதாவது 117
1: காரில் பயணிப்பதும் ஒரு ஹோட்டல் வரவேற்புறையில் தனது முன்னாள் பள்ளி ஆசிரியர் ஒருவரை சந்திப்பதும் அடங்கி காணொலி ஒன்றை ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை வெளியிட்டிருக்கிறது. ரஷ்ய ஜனாதிபதி புடின் பல வாரங்களாக பங்கரில் முடங்கி கிடப்பதாக ஐரோப்பிய உளவுத்துறையினுடைய அறிக்கை ஒன்றை குறிப்பிட்டு மேற்கத்திய ஊடகங்கள் செய்தி வெளியிடக்கூடிய நிலையில் தான் இந்த காணொலி வெளியிடப்பட்டிருக்கிறது. 2nd World War நாஜி ஜெர்மனிக்கு எதிரான வெற்றியை கொண்டாடும் விதமாக புடின் ஆண்டுதோறும் மே 9 என்று செஞ்சதுக்கத்திலே மரியாதை செலுத்தும் நிகழ்வுகளுக்கு முன்புதான் இந்த அறிக்கை வெளிவந்திருந்தன. அதிலே அவரை சுற்றிய பாதுகாப்பு கடுமையாக வலுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் படுகொலை முயற்சி அல்லது ஆட்சி கவிழ்ப்பு குறித்த அச்சத்தின் காரணமாக அவர் வாரக்கணக்கில் பங்கரில் பதுங்கியிருந்தபடியே உக்ரைன் போரை கண்காணித்து வந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ரஷ்ய அதிகாரிகள் தரப்பு அதை முற்றாக புறக்கணித்திருக்கிறார்கள், அப்படி ஒரு சூழல் உருவாகவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள்.

போட்டுதாக நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தினுடைய போட்டுதாக நிகழ்ச்சியில் ஏராளமான செய்திகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலே நடைபெற்று முடிந்த நடைபெறவிருக்கின்ற வானிலை அறிக்கை மற்றும் இப்படியான பல்வேறுபட்ட முக்கியமான விடயங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விளையாட்டு பக்கத்தை பொறுத்தளவில் நடப்பு IPL தொடர் விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. அணிகளுக்கு இடையிலான மோதல் ஒரு புறம் இருக்கு, வீரர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட சாதனைகளுக்கான போட்டி ரசிகர்களை ஆச்சரியத்திலே ஆழ்த்தியிருக்கிறது. நேற்று நடைபெறக்கூடிய IPL ஆட்டத்தில் முதலில் ஆடிய குஜராத் அணி 20 ஓவரில் 168 ரன்கள் எடுத்திருந்தது. அடுத்து ஆடியிருக்கக்கூடிய ஹைதராபாத் அணி 86 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. குஜராத் அணி சார்பில் ரபாடா ஜேசன் கோடர் தலா 3 விக்கெட்டுகளும் பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருந்தார்கள். இந்த நிலையில் அதிக விக்கெட் வீழ்த்தியோருக்கான பேபிள் கேப் பட்டியலில் RCBயினுடைய புவனேஷ்குமாருடன் குஜராத் அணியின் ரபாடா இணைந்திருக்கிறார். ஹைதராபாத் அணிக்கு எதிரான அவர் எடுத்த 3 விக்கெட்டுகளோடு ரபாடா 12 போட்டிகளில் 21 விக்கெட்டுகளுடன் முதலிடத்தை பகிர்ந்திருக்கிறார். புவனேஷ்குமார் 11 போட்டிகளில் 21 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார்.

0: ஈஸ்வர உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல, வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.
2: வசந்தத்தின் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் என் லிங்க்.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தினுடைய போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இதனாலும் ஏராளமான விடயங்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையிலே மிக மோசமான வானிலை ஒன்று நிலவிக் கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய வடகிழக்கில் உருவாகியிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்தம் அடுத்த 48 மணி நேரத்தில் இலங்கையை விட்டு விலகிச் செல்லும் போது படிப்படியாக வலுவிழக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி தற்போது நிலவக்கூடிய சீரற்ற மழையுடனான வானிலை அடுத்த 2 நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு சபரகமுவ, மத்திய, தெற்கு, வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. கொழும்பினுடைய புறநகர் பகுதியில் காதல் உறவில் இருந்த யுவதி ஒருவரை கார் ஒன்றில் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடத்த முயன்றதாக கூறப்படும் காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காதலன் மற்றும் அவருடைய நண்பர் ஒருவரை நேற்றைய தினம் கைது செய்ததாக கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது. பாதுகை, வட்டிருக்கு மற்றும் கபரகட பகுதிகளைச் சேர்ந்த 30 வயதுடைய காதலன் மற்றும் 25 வயதுடைய அவருடைய நண்பன் ஆகியோர்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தினை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சந்தேக நபரான இந்த காதலன் மத்திய கூட கிரிம்ப முனுவ பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய 20 வயதுடைய யுவதியோடு சுமார் 3 வருடங்களாக காதல் உறவில் இருந்திருக்கிறார். இந்த காலப்பகுதியிலே இருவரும் பல சந்தர்ப்பங்களில் சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த விடயத்தினை அவருடைய மனைவி அறிந்து திருமண சான்றிதழ் உள்ளிட்ட பல தகவல்களை யுவதியினுடைய உறவுகளுக்கு அனுப்பி தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார். இது விடயத்தை தெரிந்து கொண்டு யுவதியினுடைய பெற்றோரும் இந்த தொடர்புக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கடந்த 8ஆம் தேதி காலை 8 மணி அளவில் சந்தேக நபர் மற்றொரு நபரோடு கார் ஒன்றிலே துப்பாக்கியோடு யுவதியினுடைய வீட்டுக்கு வந்து கடத்த முயற்சி செய்திருக்கிறார். யுவதியினுடைய பெற்றோரும் உறவுகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இருவரும் காரில் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பில் மத்திய கூட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் இப்படியான தகவல்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பார்த்தோம். இன்றைய நாள் நிகழ்ச்சியுடன் இந்த குற்ற அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை தொடர்பு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் அஸ்வின். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கவிருக்கிறார்கள் சிவா மற்றும் ஆனந்தி.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி அணை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்களும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தற்போது நிலவும் மழையுடனான காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி கழகங்களுக்கிடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர், பி பிரிவின் 20-20 கிரிக்கெட் தொடர் என்பன கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மழையுடனான காலநிலை சீரடைந்த பின்னர் திருத்தப்பட்ட போட்டி அட்டவணைகள் அறிவிக்கப்படும் என கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக இன்று நடத்த திட்டமிட்டப்பட்டிருந்த தடகள தெரிவு போட்டிகளும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தடகள சங்கம் அறிவித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,722.94 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அத்துடன் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை 87.48 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளதாக சர்வதேச சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த மணித்தியால செய்தியுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான அனைத்து மணித்தியால செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: 8 கோடி தனநிதி அணை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை

0: மேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது. வணக்கம் வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நிற வணக்கம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
0: எஸ், இன்றைய தினமும் தேடி பிடித்த சூப்பரான பாடல்கள் அப்படியே வடிகட்டி எழுதி ஓடி வந்துட்டோம். நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செவ்வாய் ராகங்கள். இன்றைய தினம் அப்படி இல்லை, எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான குத்து பாடல்களும் இன்றைய தினம் போட முடியும் அப்படின்றதுல ஒரு சந்தோஷத்தோட நாங்க இங்க வந்து ஆஜராயாச்சு. சோ நீங்களும் இந்த பக்கம் ஓடி வந்தீங்க அப்படின்னு சொன்னா கால் பண்ண முடியும். கால் பண்ணுங்க 0112 1
1: அப்படியும் இல்லைனா 0112 2 1 5 11 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.
0: அதே மாதிரி ஃபேஸ்புக்கு போனீங்கன்னா இன்னைக்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று எடிட் பண்ணி போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்கிறது. மலையோடு நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் குழு குழு குழு குழு ஈவினிங்கில் உங்களுக்கு வந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் தாரதுக்காக. ஸோ எல்லா பக்கமும் வாங்க. ஃபேஸ்புக் பக்கத்தில் இருக்க போஸ்ட்டுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸையும் நிகழ்ச்சியோடு இணைத்து கொண்டு பயணிக்கிறதுக்காக நாங்கள் காத்துட்டே இருக்கிறோம். சரி, ஓகே, அடுத்ததாக சூப்பரான ஒரு பாடல் வருது. இது வந்து இந்த பாடல் ரொம்பவும் ஒரு பிடித்த பாடல், ஆனா ஒரு வேற மொழி பாடல்
1: ஒன்று.
0: ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல், ரீசன்ட் அடிக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ரீசென்ட்ல ரொம்ப நாள் அடிக்ட் ஆனது போடலாமா இயலாதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துட்டு, ஆனா வேற நிறைய அந்த மாதிரியான பாடல்கள் நாங்க போடுறோம் தானே, இது போட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பாடல வந்து எடுத்து போட்டு ஓடி வந்திருக்கிறேன். சோ இந்த பாடல கேட்போம். ஒரு ஸ்பை ஒன்று எங்க இருந்தாலும் இருக்கும், அந்த ஸ்பைக்காக தான் இந்த பாடல் கேட்போமா?
1: சரி, கேட்கலாம்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க உங்க வசந்தம் எஃப்எம்ல.
1: நேரம் மாலை 5:13 நிமிடம்.
2: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8. இது மக்கள் சூடிய மகுடமே. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கீங்க. உங்க வசந்தம் எஃப்எம்ல 102.6 102.8 சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சுப்பைட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் இன்றும் வரக்கூடவே காத்திருக்கின்றது. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இது?
0: அண்ணா வணக்கம். அக்கா வேறு
1: சரி வணக்கம் வணக்கம்.
0: திடீர்னு
1: மழை வேற சிவா, அதனால குளிரா
0: இருக்கு. பேர நீங்க கடைசி மட்டும் சொல்லலையே தானே கேஸ்.
1: ஹரிதரன் எப்படி இருக்கீங்க?
2: அக்கா நல்லா இருக்கேன். நீங்க எப்படி
1: இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுற மாதிரி இருக்கேன்.
0: உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து கோழிப்பிள்ளையார்
1: நம்மளே
0: மிஞ்சிரும் மாதிரி. அக்கா பாசத்துல நம்மளே மிஞ்சிரும்
1: மலர்கள் மாதிரி.
0: நீங்க பிளவரானே

0: சுப்ரான் ஒரு பாடல் கேட்டோம், முட்டை கலக்கி. இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா?
1: ரொம்பவே பிடிக்கும் சிவா.
0: ஓகே, அப்ப உங்களுக்காகவே டெடிகேட் பண்ணதா வச்சுக்கோங்க, சரியா?
1: சரி, இப்ப நேரத்தை பார்க்கலாம். என்ன
0: நேரம்? 5:30.
2: நேயர்களின் தெருவில்.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும்.

0: energetic evening drive. Wasantham Express. On Wasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: அன்பான தம்பிகளே, அண்ணன்களே, கெட்டியாக இப்போது ஊரை சுற்றி கொண்டிருக்கும் என் அருமை சல்லி பசங்களே,

0: கட்டும் தடைகளை உடைத்து வெற்றி படிகளில் வசந்தம் FM. You are listening to Vasantham Express. Express. Vasantham FM. With Shiva and Anandi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க வித் சிவா அண்ட் ஆனந்தி. நேரம் இப்போது 5:35 ஆகி கொண்டிருக்கிறது.
2: இந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிவா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இணைந்திருக்காங்க செல்வ சன்னிதி சுதன் தொண்டி மன்னார்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லிருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் ஆனந்தி அக்கா சிவா அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடல்கள் அனைத்தும் வேற லெவல், எனக்கு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அறந்தாங்க ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லிருக்காரு.
1: ஓகே, அது மாதிரி முத்தையா காளிமுத்து வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா அக்கா மாலி வணக்கம். விஜயகுபார், ஜீபா, விதுரா, அதேரா, லக்ஷான், சாத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு இல்ல அப்படி இருக்கு, சத்தியமா இருக்குங்க. இல்ல எல்லாருமே இந்த நான் ஏதோ கலாய்க்கிறேன் நினைச்சிருவாங்க, அப்படி இருக்கு அந்த பேர் அதுல அனுப்பியிருக்காரு. வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வசந்த பேஜ்ல போட்டுறோம் பாருங்க. எல்லாருக்கும் பாட்டு தாங்கன்னு கேட்டிருக்காரு. ஓகே, ரொம்ப நன்றி. அது மாதிரி இருவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் மேனு.
1: சூப்பர். இதை கொஞ்சம் வாஜிட்டுங்க, நான் பேசிட்டு இருக்கேன். இனிமையான வணக்கங்களோட வந்திருக்கிறாரு. அதாவது அந்த கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கமெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்தேன். மற்ற வானொலிகள்ல போடுறத பேரோடய அப்படியே போற. சரி, ஓகே, நன்றி நன்றி.
2: அப்புறம் பாத்தீங்கன்னா சிவா, அண்ணா அக்கா இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். எனக்கு ஒரு பாடல் தருவீங்களா? என்ன பாடல் அப்படின்னா, முதல்கனவே முதல்கனவே பாடலை தர முடியுமா? ரொம்ப நாளைக்கு மேல கேக்குறேன், ரேடியோல கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கௌசல்யா கேட்டிருக்காங்க இந்த பாடலை.
1: அவங்களுக்கு இல்லாததா? பாட்டு கேப்பண்ணா.

0: 6 streaming in Sri Lanka. Vosam the FM, 102.6, 102.8. திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
1: இயக்குனர் தயாரிப்பாளர் என் லிங்குசாமி.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6
3: சட்டவிரோதமாக
1: குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
5: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: Switch off the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.

0: எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை நல்ல வழிகள். சரி, ஓகே, வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எங்களுடைய இரண்டாவது மனச்சாரத்திலையும் சூப்பரான ஒரு தத்துவ பாடலோடு நாங்கள் இந்த மனச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லி பாடிய நடனம் ஆடிய எல்லாருமே ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. அந்த பாடல போட்டாவது நாங்க ஒரு நல்ல இடத்துக்கு வரமாட்டோமா
1: அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை
0: நப்பாசை. சரி, ஓகே, இப்ப
1: பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருது? ராஜலட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க?
0: ஓகே, சூப்பர் சூப்பர்.
1: இன்னும் ஒரு மனசு என்ன நன்றி சொல்றதுக்காக கால் பண்ணிருக்காங்க.
2: நாளைக்கும்
0: தரேன். சரி, அந்த
2: பாட்டு
1: அந்த பாடல குடுத்துட போறீங்க,
0: திருப்பி வேணும் போலதான் கேக்குறீங்களா?
1: என்னோட
0: பேசுற கடைசி நாள் ஆயிரும் எனக்கு. இல்ல இல்ல, அதோட என்ன வேலையை எடுத்து வைக்கிறாங்க
2: என்ன?
0: ஆமா கேஸ் பாருமே. ஓகே, அப்புறம் அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312 775 00 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7 5 0 0 3 0 3 2 7

0: நீங்களாம் ஏற்ற சொல்ல வேணும்.
1: சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவார்.
2: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: முடியாது

0: அலை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கிட்ட சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சுபைதான பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹாய், கூலான மாலை வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாரது? ரவி, எப்படி இருக்கீங்க? ரவி, நல்லா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க
0: ரவி, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. அங்க எப்படி, நலமா இருக்காங்க?
0: இங்கேயும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நண்பர்கள், வசந்த சொந்தங்கள் எல்லாருக்காகவும்.
0: எல்லாரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்கலாமா? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைத்துக் கொண்டமைக்கு நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0013-2 775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகிறது. வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: வசமிட்டில் வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.
1: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: செய்திக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட மக்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் வரை தற்காலிக வீடுகளை நிர்மாணிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை. கபில சந்திரசேனவுக்கு போலி பிணை வழங்கி இருவருக்கும் அவர்களை அறிமுகப்படுத்திய நபருக்கும் விளக்கம் அறியல். மத்திய அதிவக வீதியின் 3 பகுதியின் 2 கட்டத்தை நிர்மாணிக்க உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களுக்கு வாய்ப்பு. திரைசேரியின் 2.5 மில்லியன் டாலர் குறித்து மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கருத்து. சீன தலைநகர் பெய்ஜிங்கை சென்றடைந்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப். உள்ளூர் கிரிக்கெட் தொடர்களை கால வரையறையின்றி ஒத்திவைத்தது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். பெருந்தோட்ட மக்களை மீளக்குடி அமர்த்த நிரந்தர வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வரை அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள காணிகளில் தற்காலிக வீடுகளை நிர்மாணித்து வழங்குமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். டித்வா சூறாவளியினால் வீடுகளை இழந்த நூர்லியா மாவட்ட மக்களின் மீள்குடியேற்ற திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் நூர்லியா மாவட்ட செயலகத்தில் விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அதன்போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்களுக்கான இழப்பீடுகளை வழங்குதல், வர்த்தக நடவடிக்கைகளுக்கான நட்டையீடு வழங்குதல், வீடுகள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அதன்போது விரிவாக ஆராய்ந்த ஜனாதிபதி, மீள்குடியேற்றம் மற்றும் காணிகளை அடையாளம் காணும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து பிரதேச செயலக மட்டத்தில் வெவ்வேறாக கேட்டறிந்தார். டித்வா சூறாவளி காரணமாக நூர்லியா மாவட்டத்தின் அம்பகமுவ, நுவரலியா, நோவுட், நில்தண்டாகின, கொத்மலை மேற்கு, தலவாக்கலை, வலப்பனை, மதுரட்ட, ஹங்குராங்கத்த மற்றும் கொத்மலை கிழக்கு ஆகிய 10 பிரதேச செயலக பிரிவுகளிலும் 18,266 குடும்பங்களைச் சேர்ந்த 61,833 பேர் பாதிக்கப்பட்டதுடன் தோட்டப்பகுதிகளில் 675 வீடுகளும் கிராமப்புறங்களில் 1,565 வீடுகளும் முழுமையாக சேதமடைந்தன. அத்தோடு தோட்டப்பகுதிகளில் 612 வீடுகளும் கிராமப்புறங்களில் 153 வீடுகளும் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு 93 உயிரிழப்புகளும் பதிவாகியிருந்தன. குறித்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி விரிவாக ஆராய்ந்தார். வீடுகளை இழந்து கூடாரங்களில் வசிக்கும் தோட்ட மக்கள் தற்போதைய மழைக்காலத்துடன் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அவர்களை மீளக்குடியமர்த்துவதற்கு முன்னுரிமை அளித்து செயற்படுமாறும் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். டித்வா அனர்த்த நிலைமைகளினால் வீடுகளை இழந்த கண்டி மாவட்ட மக்களின் மீள்குடியேற்ற பணிகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கண்டி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றது. டித்வா சூறாவளிக்கு பின்னர் கண்டி மாவட்டத்தின் மக்களின் வாழ்க்கை நிலையை வளமைக்கு கொண்டு வருவதற்கு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அதன்போது விரிவாக ஆராய்ந்த ஜனாதிபதி, பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு நட்டையீடு வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஒவ்வொரு பிரதேச செயலாளரிடமும் கேட்டறிந்துள்ளார். அனர்த்தத்தினால் கண்டி மாவட்டத்தில் 12,169 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. அவற்றில் மீள்குடியேற்றப்பட வேண்டிய அதி ஆபத்தான பகுதிகளில் சேதமடைந்த வீடுகள் 1,583 ஆகும். அத்துடன் கொடுப்பனவு சிக்கல்கள் உள்ள 2,304 வீடுகளும் தேசிய கட்டட ஆய்வு நிறுவகத்தின் பரிசோதனை செய்யப்பட்ட அறிக்கைகள் கிடைக்க வேண்டிய 3,795 வீடுகளும் காணப்படுகின்றன. இந்நிலையில் உறுதியாக கொடுப்பனவுகளை வழங்கக்கூடிய வீடுகளின் எண்ணிக்கை 4,488 எனவும் அவற்றில் 3,038 வீடுகளுக்கான கொடுப்பனவுகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். எஞ்சிய வீடுகளுக்கான கொடுப்பனவுகளையும் விரைவாக வழங்குமாறு ஜனாதிபதி பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதேபோன்று அதி அபாய பிரதேசங்களுக்குள் உள்ளடங்குவதால் வேறு இடங்களில் குடியேற்றப்பட வேண்டிய குடும்பங்களுக்காக காணிகளை அடையாளம் காணும் செயல்முறை மற்றும் அவற்றில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதி அபாய பிரதேசங்களில் மக்கள் குடியேறுவதை தடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அது தொடர்பான தீர்மானங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவது அவசியம் எனவும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்த கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக முன்வந்த இருவர் மற்றும் அவர்களை அறிமுகப்படுத்திய நபர் ஆகியோர் தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக கூறப்படும் நபர் அடையாள அணிவகுப்பின் ஊடாக இனம் காணப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்கிய சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். புதுக்கடை நீதிமன்ற கட்டிடத்துக்கு அருகில் உள்ள சஜ்ஜி ஆராய்ச்சி வத்த பகுதியைச் சேர்ந்த முகமது ரிஸ்வான், முகமது இர்ஷான் மற்றும் குறித்த பிணையாளர்களை அறிமுகப்படுத்திய ஆரியத்திஸ் டி சில்வா ஆகியோரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வாழைத்தோட்டம் போலீசார் குறிப்பிட்டுள்ள முதலாம் மற்றும் இரண்டாம் சந்தேக நபர்கள் பிணை வழங்குவதற்காக நீதிமன்றத்தில் முன்வைத்த கிராம சேவையாளர் சான்றிதழை வழங்கியுள்ள கிராம சேவையாளரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இவ்விடத்தின் ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரையான காலப்பகுதியில் முதலாம் சாட்சியாளருக்கு 10 கிராம சேவையாளர் சான்றிதழும் இரண்டாம் சாட்சியாளருக்கு 7 கிராம சேவையாளர் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவர்கள் நீண்ட காலமாக இவ்வாறு பிணையாளிகளாக செயற்பட்டு வருவதாகவும் கபில சந்திரசேனவின் உறவினர்கள் அல்ல எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அது தொடர்பான விடயங்களை கவனத்தில் கொண்ட நீதவான் சந்தேக நபர்களை எதிர்வரும் 20 தேதி வரை தொடர்ந்து விளக்கமறில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். அத்தோடு போலி பிணையாளர்களை ஆஜர்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பெருமாள் கணேசனும் சந்தேக நபரும் அடையாள அணிவகுப்பின் ஊடாக உரிய சாட்சியாளர்களினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் பிணையாளர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு குறித்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உரிய கிராம சேவையாளர் குறித்த செயற்பாடுகளை வழிநடத்தியுள்ளாரா என்பது குறித்து ஆராய அவரது தொலைபேசி தகவல்களை பெற்றுக் கொள்ளவும் நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்பட்டது. மத்திய அதிவக வீதி வேலை திட்டத்தின் 3 பகுதியின் 2 கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தை உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதுவரை அதிவக வீதி நிர்மாணத்துக்காக ஒப்பந்தங்கள் சர்வதேச ஒப்பந்த நிறுவனங்களுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டன. இந்நிலையில் ரம்புக்கணையிலிருந்து கலகெதிர வரை குறித்த மத்திய அதிவக வீதியின் 3 பகுதியின் 2 கட்டத்தின் நிர்மாணப் பணிகள் உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களின் ஊடாக முன்னெடுக்கப்படவுள்ளது. மத்திய அதிவக வீதியின் ராம்புக்கணையிலிருந்து கலகெதிர வரை நிர்மாணிப்பதற்கு தகமையுடைய உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களுக்கு போட்டித்தன்மை மிக்க கொள்வனவு நடைமுறையின் ஊடாக அரசு நிதியை பயன்படுத்தி 7 ஒப்பந்த பொதிகளின் கீழ் கேள்வி மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் உயர்ந்த மட்டத்தில் நிலையான கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய ஒப்பந்தக்காரர்களுக்கு ஒப்பந்தத்தை வழங்க அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. பெறுமதி சேர் வரையற்ற நிதி தொகைக்கு குறித்த செயற்பாட்டை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 19 கிலோமீட்டர் வரையிலான குறித்த நிர்மாண வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வேலை திட்டத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் SB விஜயகோன் தெரிவித்துள்ளார். அதற்கென 112 பில்லியன் ரூபாய் வரை செலவிடப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் உயர்மட்ட நிலையற்கொள்வது குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு உரிய ஒப்பந்தம் வழங்கப்பட உள்ளது. நாட்டை அண்மித்த பகுதியில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலையினால் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையை தொடர்ந்து எதிர்பார்ப்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாட்டை அண்மித்து காணப்படும் தாளமுக்க நிலை காரணமாக மழை அதிகரித்து காணப்படுவதாகவும் மேல் சப்ரகம மாகாணங்களிலும் புத்தளம் காலிமாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் 200 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளுக்கு தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகத்தினால் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவசர நிலைமைகளின் போது பாதுகாப்பற்ற இடங்களில் இருந்தும் வெளியேற்றுதல், மக்களை தெளிவுபடுத்துதல் மற்றும் அதிகாரிகளுக்கு தகவல்களை வழங்குதல் மிக முக்கியமானது எனவும் தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. திரைசேரிக்கு உரிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடியாளர்களின் கரங்களுக்கு சென்ற சம்பவத்தின் பின்னர் மீண்டும் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் மத்திய வங்கியும் நிதியமைச்சும் இணைந்து செயற்படுவதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவத்தின் பின்னர் நிதியமைச்சுடன் இணைந்து நெருக்கமாக செயற்பட்டு வருவதாகவும் நடைமுறையில் உள்ள முறைமையை எவ்வாறு பலப்படுத்தலாம் என்பது குறித்தும் அனுபவம் மற்றும் அறிவை பயன்படுத்தி எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார். மிக் விமான கொள்வனவுடன் தொடர்புடைய நிதி மோசடியுடன் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள ரஷ்யாவுக்கான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரத்துங்க உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை செப்டம்பர் மாதம் 2 தேதி சட்டமாதிபரின் ஆலோசனைக்காக மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள உதயங்க வீரத்துங்க நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அடுத்த வழக்கு தினம் வரை வெளிநாடு செல்வதற்கு அவர் முன்வைத்த கோரிக்கைக்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான 61 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நிதியை மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கு இன்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்ட 7 பிரதிவாதிகளுக்கு எதிரான வழக்கை மேலதிக விசாரணைகளுக்காக எதிர்வரும் ஜூன் 19ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் அதன் போது உத்தரவிட்டுள்ளது.
1: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்று சீனாவை சென்றடைந்துள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கை அவர் சென்றடைந்துள்ளதாகவும் சுமார் 9 ஆண்டுகளின் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் விஜயம் இதுவெனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவுக்கு பயணித்துள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சு செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடுகளுக்கு இடையிலான உறவில் இது ஒரு தீர்மானமிக்க தருணம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தென்கொரியாவின் புசான் நகரில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் இருவருக்கும் இடையில் நேரடி சந்திப்பு இடம்பெறவுள்ளது. அத்தோடு 2025ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி தனது 2வது பதவிக்காலத்தை ஆரம்பித்த பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேற்கொள்ளும் முதலாவது சீன விஜயம் இதுவென்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் யுத்தம், உலகளாவிய எரிபொருள் பிரச்சினை மற்றும் தாய்வான் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது கலந்துரையாடப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்ஷு மற்றும் அவரது முன்னாள் உதவியாளர் பெண்ணுக்கும் இடையிலான மறைமுக உறவை இருந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு ஆவணப்படம் ஒன்று வெளியானமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 2 ஊடகவியலாளர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என பத்திரிகை சுதந்திரத்துக்கான அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. முகமது ஷாஷான் மற்றும் ரிலவன் அலி நசீர் ஆகியோரை சிறை தண்டனையை வன்மையாக கண்டிப்பதாக ஊடகவியலாளர்களின் கூட்டமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதேவேளை அவர்களுக்கான தண்டனைகளை புலனாய்வு பத்திரிகையின் துறையை குற்றமயமாக்குவதற்கான ஒரு முயற்சி என ஊடகவியலாளர்களை பாதுகாக்கும் அமைப்பு விவரித்துள்ளது. அதாது எனும் செய்தி இணையதளத்தில் பணிபுரியும் ஊடகவியலாளர்களுக்கு மாலத்தீவு தலைநகர் மலேயில் உள்ள குற்றவியல் நீதிமன்றம் நேற்றைய தினம் தண்டனை விதித்துள்ளது. குறித்த 2 ஊடகவியலாளர்களுக்கும் 15 மற்றும் 10 நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள்
1: தெரிவிக்கின்றன.
0: ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து உள்ளூர் கிரிக்கெட் தொடர்களும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையை கருத்திற்கொண்டு குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி கழகங்களுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர், பி பிரிவின் 20-20 கிரிக்கெட் தொடர் மற்றும் ஆளுநர் கிண்ண தொடர் ஆகியன காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மழையுடனான காலநிலை சீரடைந்ததன் பின்னர் திருத்தப்பட்ட போட்டி அட்டவணைகள் அறிவிக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக இன்று நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த தடகள தெரிவு போட்டிகளும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தடகள சங்கம் அறிவித்துள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: பெருந்தோட்ட மக்களுக்கு நிரந்தர வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வரை தற்காலிக வீடுகளை நிர்மாணிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை. கபில சந்திரசேனவுக்கு போலி பிணை வழங்கிய இருவரும், அவர்களை அறிமுகப்படுத்திய நபருக்கும் விளக்கமறியல். மத்திய அதிவக வீதியின் 3ஆம் பகுதியின் 2ஆம் கட்டத்தை நிர்மாணிக்க உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களுக்கு வாய்ப்பு. திரைசேரியின் 2.5 மில்லியன் டாலர் குறித்து மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கருத்து. சீன தலைநகர் பெய்ஜிங்கை சென்றடைந்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப். உள்ளூர் கிரிக்கெட் தொடர்களை காலவரையறையின்றி ஒத்திவைத்தது ஸ்ரீலங்கா கிரிக்கெட். இதுடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நமது மணித்தியால செய்தி அறிக்கையினை நாளை காலை 9 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: நேற்றைய தினம் செயலிழக்கப்பட்ட அபிவிருத்தி நூத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். அந்த கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 24, 32, 62, 65. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 24, 32, 62, 65. சுப்பரிசு ரூபாய் 654 லட்சம் சுப்பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 90,28,520 ஆகும். அடுத்த சுப்பரிசு பொது ரூபாய் 658 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான இளஞ்சிவப்பு நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெட்டி முடிவுகள் ராசி கன்னி, வெற்றி இலக்கங்கள் 27, 28, 29, 45. மீண்டும் ஒரு முறை, ராசி கன்னி, வெற்றி இலக்கங்கள் 27, 28, 29, 45. ரூபா 10 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. சுப்பரிசு ரூபா 30 லட்சம் சுப்பரிசு வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,85,5,924 ஆகும். அடுத்த சுப்பரிசு பொது ரூபாய் 30 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான பச்சை நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுப்பபோலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 3, 5, 24, 69. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 3, 5, 24, 69. சுப கேஸ் சீட்டிழப்பு ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 7, 7, 5, 9, 2. மீண்டும் ஒரு முறை, ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 7, 7, 5, 9, 2. சுப்பரிசு ரூபாய் 1,241 லட்சம் சுப்பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 59,47,160 ஆகும். அடுத்த சுப்பரிசு பொதி ரூபாய் 1,244 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற சுப்பபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சனித்தவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 6, 21, 62, 68. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து இ, வெற்றி இலக்கங்கள் 6, 21, 62, 68. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 2, 2, 6, 8, 6. மீண்டும் ஒரு முறை, 2, 2, 6, 8, 6. சுப்பரிசு ரூபாய் 562 லட்சம் சுப்பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 74,46,000 ஆகும். அடுத்த சுப்பரிசு பொதி ரூபாய் 563 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான ஊதானிற சனித்தாச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 13, 38, 43, 73. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 13, 38, 43, 73. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து ஜி, வெற்றி இலக்கங்கள் 13, 38, 43, 73. சுப்பரலக்கம் 22. மீண்டும் ஒரு முறை, சுப்பரலக்கம் 22. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,649 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,43,1,200 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,658 லட்சம். எதிர்வரும் சீட்டிற்கு நீல நிற கப்ரு காஜிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீபப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுப்பிரதன சம்பதவுக்கான வெட்டி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 1, 5, 2, 0, 9, 8. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 1, 5, 2, 0, 9, 8. சுப்பரிசு ரூபாய் 283 லட்சம் சுப்பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 36,68,540 ஆகும். அடுத்த சுப்பரிசு பொதி ரூபாய் 283 லட்சம். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான பச்சை நிற சுப்பிரதன சம்பதலுத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ஜெய சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 2, 0, 9, 8. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 2098. ரூபாய் 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 25 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி ரூபாய் 59,30,200 ஆகும். அடுத்த சீட்டலுக்கான ஜெயசம்பத ஊதான் அச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சசரிக்கான வெற்றி முடிவுகள், வெற்றி இலக்கங்கள் 4, 8, 28. மீண்டும் ஒரு முறை 4, 8, 28. ரூபாய் 200,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 40,64,760 ஆக எதிர்வரும் சீட்டிழப்புக்கான சிவப்பு நிற சசரி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பர் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டிழக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி.

0: listening to Vasantham Express. Express. Vasantham FM. With Shiva and Ananthi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 7:33 ஆகி கொண்டிருக்கிறது. சூப்பராக எங்களுடைய நிகழ்ச்சியும் போயிட்டு இருக்கிறது. நல்ல நல்ல பாடல்களை தந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க வந்தாச்சு.
2: தொடர்ந்து 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் மேலும் வணக்கம்.
1: வணக்கம். யாரு?
2: விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க?
1: சூப்பர். அப்புறம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நீங்க
2: என்ன
1: சாப்பாடு
3: பாடல்
1: பாடல்
3: கேட்டு கவர்த்த நீலகம் ரமத்துக்குமார் தாயகம்.

0: மத்தியர் பாபு கிருஷ்ணன் சொல்லித்தான். பாபு கிருஷ்ணசாமி சரஜன் அன்பான அழைப்பால ஆனந்தமிட அன்பான சிவா சார் உங்களுக்கு
1: பாடல்கிட்டு
2: ஒன்று ஒன்று ஒன்று பேச முடியும்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் மட்டு ஐந்து ஆகி கொண்டிருக்கிறது.
2: 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு, எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்க. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரு?
3: பெரிய நிலாவுல சாந்தி கோவிந்தராஜன்.
1: சாந்தி கோவிந்தராஜன், எப்படி இருக்கீங்க?
2: எப்படி இருக்கீங்க?
3: நன்றி.
2: அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
3: ஆமா, சாப்பாடு 8 மணிக்கு எல்லாம் முடிந்து பிள்ளைகளை கொடுத்து விட்டு நான் வசந்தம் கேட்டு கொண்டிருக்கின்றேன்.
1: 5 நிமிஷம் ஆயிடு சாப்பிட்டு.
3: ஆமா.
1: என்ன ஒரு சோகம் ஒண்ணு தெரியுது உங்க குரல்ல? சரி, யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: 0712-1175-1111 கால் பண்ணி அப்படின்னு சொன்னா எங்களோட பேச முடியும். சூப்பரான ஒரு பாடல் கேளுங்க. என்ஜாய் பண்ணுங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு
1: இருக்கீங்க. 102.6
0: எட்டு நூடாக சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்கீங்க. ரைட், உங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: ஹலோ அக்கா, வணக்கம்.
0: வணக்கம்
1: மகேஷ்.
0: வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி.
1: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க மகேஷ்?
0: சூப்பர் சூப்பர். அப்புறம் சாப்பிட்டீங்களா?
1: பாடல் இருக்கு, இந்த பாடல நீங்க யாருக்காக கேக்குறீங்க?
2: இந்த பாடல
1: சரி, நன்றி
2: நன்றி,
0: பாய் பாய் பாய் பாய். See you, have fun. பாட்டு வருதுக்கு

0: அழகான ஒரு பாடல் கேட்டீங்க, வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் 8:31.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
2: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
2: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள்.
4: கீழ நெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
2: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு உங்க வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா அண்ணா இருவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம். அட்டன் கலாதேவி ஐயா துரை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இந்த கலையில இருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான இரவு நேர வணக்கம் சிவா மற்றும் ஆனந்தி. பாடல்கள் வேற லெவல் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆய் சிவா அண்ணா ஆனந்தி அக்கா இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பண்டார வலையிலிருந்து வினோதன் மற்றும் வினோலதா கிருஷாந்தன் ரோசன் சபினா சாகியோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
0: அடம்பட்டிய புஷ்பராஜ் வந்திருக்காரு. இனி இரவு பொழுது வணக்கங்கள் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஹாய் அன்பான மாலை பொழுது வணக்கம் இருவருக்கும். கரோலினா சுகந்தி வந்திருக்காங்க. வசந்தக்கு மனைவித்து நண்பர்களுக்காகவும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அது மாதிரி சரோஜனி வந்திருக்காங்க. ஹார்ட்டை தெரிக்க விட்டுருக்காங்க. நன்றி, உங்கள் ஹார்ட்டை பெற்றுக்கொண்டோம். அதே மாதிரி அன்பாஸ் அன்பு வந்திருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக. அவரும் வந்து ஹார்ட்டை போட்டிருக்காரு. அதே மாதிரி வழக்கம் போட ஒரு பெரிய கவிதையோட ஒருத்தர் வந்திருக்காரு.
1: யாரு?
0: எங்களுடைய வெஸ்டர்ன் ராஜா.
1: யாருக்கு இந்த கவிதை? உங்களுக்கு ஆசியா?
0: அது தெரியாது. அதையே பார்த்தா இது உங்களுக்கு மாதிரி தான்
1: இல்ல எனக்கெல்லாம் இல்ல.
0: பாஸ்வேர்டு ஹார்ட் லாக் ஹேக் அப்படின்னு
1: உங்களுக்காக தான் இருக்கும். அப்புறம் பாத்தீங்க

0: மாலையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.
2: இன்றைய தினம் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: இயக்குனர் தயாரிப்பாளர் என் லிங்குசாமி.

0: சூப்பராக சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு. நாங்கள் அடுத்து வரும் பாடலோடு அப்படியே கடைசி ஆதிட்டு கிளம்ப போகின்றோம். தொடர்ந்து வசந்த நிலாவோடு கிளையத்தில் டெலுக்ஷன் விடைபெறும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஆனந்தி மற்றும்
0: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமணன் உங்கார மூர்த்தி.
1: நன்றி உறவுகளே.

நன்றி சிவா மற்றும் ஆனந்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரா பொழுது வணக்கம். காற்றலை வசந்தத்தின் வசந்தனங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9 மணி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 9:07 கொண்டிருக்கின்றது. இன்றும் கூட உங்களுடைய மனதை வென்ற கவிதைகளோடு நிகழ்ச்சியை நகர்த்தி செல்ல நாடும் தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். உன்னால் என் சோகங்கள் காற்றோடு காற்றாய் கலைந்து போகின்றது. காற்றலையில் இந்த வசந்த நிலாவோடு என் கவிதைகள் சுவாசம் பெறுகிறது. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவே உன் வருகையால் சொல்லிய காதல் சொல்லாத காதல் இது ரெண்டையுமே காற்றலை வசந்தத்தோடு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு தொடர்ச்சியாக நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் அல்லது இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளையும் காற்றலை வசந்தத்தினூடாக இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக்கொண்டிருக்கும் இந்த அழகாண்ட இரா பொழுதில் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் அழைப்பினுடாக ஒரு நேயர் சொந்தம். வணக்கம், அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் சரோஜினி, எப்படி இருக்கீங்க? நானும் உங்களை போலவே நலமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? அப்புறம் உங்களுடைய ஊர் பக்கம் தற்போது மலையா? என்ன பாடல் ஒலிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: மகள் கவிஷா பிரசாந்தி, மகன் அரிச்சன்
0: ரொம்ப நன்றி. காற்றலை வசந்தத்தின் நடித்த சொந்தங்களை இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் நிகழ்ச்சியோடு நீங்களும் கேட்கலாம். தொடர்ச்சியாக உங்களுடைய மனதை வென்ற கவிதைகள், உங்களுடைய கையெழுத்தாலான கவிதைகள், உங்களுடைய மனதை வென்ற கவிதைகளோடு நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நேரம் சரியாக 9:09 ஆகி கொண்டிருக்கின்றது. இன்னொரு இனிமையான நெஞ்சைய சற்று ஆறுதல் படுத்தக்கூடிய இன்னொரு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு

0: ஆஸ்திரேலிய வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:15.
1: யாழ் மீட்டும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் FM 102.8.
2: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மேட்ரியல் அமெரியாலிட்டி தான்.
2: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
1: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் வெறுகான வரிகள்.
4: கீழ நெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
1: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு. இதயத்தை வருடும் இடைக்க

0: 92.6 FM இடையில் வரிசையில் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாகிறவு 9:27 ஆய்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். வலைக்கு வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7750-1 அல்லது 0112-7750-1 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தினுடைய தொலைபேசி அழைப்பை நீங்களும் மேற்கொள்ளலாம். தற்போது அழைப்பில் என்னும் உடனே சொந்தம் வணக்கம்.
1: வணக்கம்
0: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? நலம் மதிமுலம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப சந்தோஷம் ஐயா. சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன் ஐயா. நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சி பாடல் அனைத்தும் சூப்பர்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லது ஐயா. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?
1: பழைய பாடலா புதிய பாடலா?
0: இந்த ஷோக்கு ஏற்ற மாதிரி, இந்திய நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான பாடல். இந்த நேரத்தில் இன்றைய நாளினுடைய பாடல்களுக்கு ஏற்றமாய பாடல். சரி, நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா.
1: நம்பர் 817 கஸ்தூரியம் கலகாயை சேர்ந்த சுரேந்திர செல்வ சசிகுமார் தம்பதிகள் செல்வத்துடன் அனுஷான் தன்னுடைய 21st பிறநாளை கொண்டாடுகிறார். வாழ்த்துவர் அம்மா, அப்பா, தம்பி டிஸ், தந்தை வினோசா, மாமா சசிகுமார், ராஜகுமாரி, மச்சான்மார்களான சதுலக்ஷன், ரிவிசான், கெஸ்வின் மற்றும் உட்டார் உறவு அனைவரும்
0: நன்றி. அனைத்து சந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் மற்றும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நாங்களும் கூட எங்களுடைய அஸ்வினுக்கு நாங்களும் வணிக்கும். எங்களுடைய அந்த தம்பிக்கு நாங்களும் வசந்தம் சார்பாக நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க எப்பவுமே சந்தோஷமா, லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமான வாழ்த்துக்கள் அழைப்பினுடாக என் முறையே சொந்தம் வணக்கம். வணக்கம் அன்பான இரா பொழுது. வணக்கம் மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க? நானும் உங்களை போலவே நல்லமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி அம்மா. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
2: பாடம் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் புவனேஷ்கா நந்தசருக்காகவும் சித்தியாஸ்மா இதுமா ஜெமிலா அருமை பரத பாத்துமா ரவி ரஹ்மா மருந்து குவேதி சிந்தையா மகாதேவா ஆட்டோ வசந்த வசந்தகுமார் ஃபாரூக்
0: இனிமையான பாடல்கள் கேட்கும் பொழுது மனம் சற்று இளைப்பாறக்கூடிய நேரம். சில பாடல்கள் கேட்கும் பொழுது எங்களையும் மறந்து சில பாடல்களை ரசிச்சு கேட்போம். சில பாடலினுடைய ஈஸியா இருக்கலாம், இல்ல அந்த பாடல் அந்த பாடலினுடைய வரிகள் அதையும் தாண்டி அந்த பாடலினுடைய மியூசிக் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த பாடலை பாடிய பாடகர்களுடைய அந்த கார்டன் வாய்ஸ் இதெல்லாமே சேர்த்து ஒரு இனிமையான இரா பொழுது எங்களுடைய செவிகளில் எங்களுடைய மனதை நாங்கள் ஆறுதல் படுத்துவதற்கு. லைஃப்ல வாழ்க்கையில் எல்லாருக்குமே சில சில கஷ்டங்கள் கட்டாயம் இருக்க செய்யும். வாழ்க்கை என்றாலே கஷ்டங்களை கடந்து வரக்கூடிய இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையில் எதையுமே நாங்கள் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல கேட்டால் இல்லை. ஆனாலும் கூட சில நினைவுகள் எங்களை எப்பவுமே வாட்டி வதைக்கும். அந்த நினைவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த நினைவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு உறவு எங்களை விட்டு பிரிஞ்சு போன நினைவு இல்லை அப்படின்னு சொன்னால், நாங்கள் அதிகமாக நேசிச்ச ஒரு பர்சன் எங்களை புரிஞ்சுக்காம எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். நேரம் சரியாகிறவோ 9:32 நிமிடம்.

0: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: ஆறு நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
1: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

0: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
1: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
2: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு.
1: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு
3: மச்சு போட்டு தாக்கு.
1: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
4: போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: ராஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:50 ஆகிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எனக்கும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தொடர்ச்சியாக தற்போது அழைப்பினூடாக ஒரு நேய சொந்தம். அன்பான வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? சாந்தா, எப்படி இருக்கீங்க சாந்தா? நானும் சாந்தா போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நானும் சாப்பிட்டேன். நம்ம நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: வாழ்த்துக்கள் அண்ணா, நல்ல பாடல் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறீங்க.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் இந்த பாடல்.
1: எனக்கு அண்ணா, நானாக நான் இல்லை தாயி, அந்த பாட்டு அம்மா பாட்டு நல்லா பிடிக்கும்.
0: மற்றும் நிகழ்ச்சியில் அந்த பாடலுக்கு தருவதற்கான பயிற்சி பண்றேன். ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக, யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்.
1: வசந்த நேரம்
0: நோக்கி வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். தொடர்ச்சியாக அழைப்பில் இன்னும் ஒரு நேயர். வணக்கம்.
2: அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா. பாராஸ்டே சிவகுமார்.
0: வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க? சிவகுமார்
2: நலமாக இருக்கா? சுகமா இருக்கீங்களா?
0: நலம் சிவகுமார். சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டானா? இனிமையான பாடல்னா வசந்த நிலா, இனிமையான பாடல்.
0: ரொம்ப நன்றி சிவகுமார். ஒழிக்கவிருக்கும் பாடலை யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்.
2: அபி ஜானுகாம், பிரேமா சிறுசான், மதுசான் காம், பாராஷ்டர் ஞானசேகரன், வெள்ளம் சவுந்தராஜுக்காம், கிரிப்போ டீன்சனும், கண்ணத்திர வசன் செல்லும், தீர்பாக் பவாசுக்காம், ஈயோயா பாக்கி, நாகேஷ் ரோசாம், அனைத்து நேரமும் கேட்போன.
0: ரொம்ப நன்றி. அனைத்து நிகழ் சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. நேரம் சரியாகிறது 9:52.

கல்ஜாலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழி தோய்ந்த பாடல் எஸ் சி ராஜ்குமாரினுடைய இசையில் பூவை முழுக்காக திரைப்படத்திற்காக நேரம் சரியாக இரவு 10:00 2 நிமிடம்.

0: ராஜாலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:08 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அழகான இரா பொழுதில் இனிமையான நினைவுகளை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நினைவுகள் என்பது அழகானது. இந்த நினைவுகள் எவ்வளவு அழகானதோ அது போலவே அவ்வளவு ஆபத்தானது. சில நினைவுகள் அதிகமான வழியை கொடுக்கக்கூடியது, இன்னும் சில நினைவுகள் சந்தோஷமான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது. எடுத்தால் இந்த வழி இல்லை சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலும் கூட, நினைவுகள் அப்படின்னு சொன்னாலே அது சுற்று யோசிக்க வைக்கின்றது. எல்லாரையுமே அந்த நினைவுகள் கொடுக்கின்ற சந்தோஷம் ஒரு புறம் இருக்கும் பொழுது, நினைவுகள் கொடுக்கின்ற வழி எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதோ அதையும் தாண்டி ஆயிரம் ஆயிரம் வழிகளை கொடுக்கின்றது. ஒரு இனிமையான கவிதையோடு நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது மணித்தியாலத்தை நாங்களும் நகர்த்தி செல்லலாம். கருணை கொண்ட கார்கை அவள், புலரி பொழுதை புகைப்படமாக்கும் புன்னகை பெண்டவள். கருணை கொண்ட காரிகை அவள், புலரி பொழுதை புகைப்படமாக்கும் புன்னகை பெண்ணும் அவள். என் கவிவரிகளின் நிறுத்தற்குரிய அவள், பூக்களுக்கு பதில் சொல்லும் பூச்செண்டு அவள். பறவைகளுக்கு பதில் சொல்லும் உதவக்காரி அவள், பறவைகளுக்கு பதில் சொல்லும் உறவுக்காரி அவள். சிறகில்லா சிநேகமாக சில உணர்வுகளை நினைவுகளை விட்டு சென்ற என் அவளும் அவளே. இனிமையான கவிதை காற்றலை வசந்தத்தின் நிகழ்ச்சியோடு நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி கிரு அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் கொழும்பிலிருந்து தற்போது அழைப்பினுடைய நேய சொந்தம் நினைத்துக் கொண்டு நாங்களும் எங்களுடைய ஃபேஸ்புக் சொந்தங்களையும் நினைத்துக் கொண்டு பயணிக்கலாம். வணக்கம். வணக்கம் அன்பான வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் குமார், எப்படி இருக்கீங்க குமார்? சாப்பிட்டீங்களா குமார்? நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: என்ன
0: பாடல்?
1: ஒன்னு ரெண்டு தொண்ணூத்தி எட்டு
0: அப்படியா? அன்பான வணக்கம் சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து பண்ணிப்புறம் மணிகண்டன், அன்பான வணக்கம் சொல்லி பசதிகள் பாலச்சந்திரன் மற்றும் இரவு நான்கிலிருந்து தாசன் பிரியா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிமையான இரா பொழுது வணக்கம் நிலுக்ஷன் நாடும் நிகழ்ச்சியோடு என்று ரசலகம குசலராஜா அன்பான வணக்கம் சொல்லி, கொஸ்லந்தை கிருஷ்ணகாந்தி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிர்மலா பாலா, ஹாய் அண்ணா, இதமான இனிமையான இரவு பொழுது வணக்கம் நாளும் நிகழ்ச்சியோடு. பண்டார்வெளி வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரொஷான், சபினா செங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் டிலு நாளும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி மஹரூப் நகர் நசூர் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அக்கறை பெற்ற பழுக்குடியிருப்போ அப்துல் காதிர், நிகழ்ச்சியோடு நாடும் வலமை போல என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஹாய் ப்ரோ, இதமான இனிமையான இரவு பொழுது வணக்கம் வசந்த நிலாவோடு நானும் லிந்துள்ள எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் ஆலயம் பதி இதய ரத்னம் அன்பான வணக்கம் சொல்லி மற்றும் அசுதீன் உஜகான், அன்வர், ஷாரி, ரிகா, ஸ்ரீ ஆசாத், ரீனா குட்டி எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொஞ்சம் கண்ணி அசுதீன், ஹெடாம்பெட்டிய சிவச்சந்திரன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா, இரவு பொழுது வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம் மற்றும் கொடுக்கலை ட்ரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான பாடல் தாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. பொதுவில் இருந்து பாடகர் ஜியா, அன்பான வணக்கம் என்று சொல்லி கொழும்பு 15 தர்ஷினி குணசீகரன், அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு, எனக்கும் இனிமையான பாடல் தாருங்கள் டிலுக்ஷன் என்று சொல்லியிருக்காங்க. அனைத்து நேய சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல்

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

0: ராஜரே வசந்தத்தின் வசந்தர்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:24 நிமிடமாக கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0312-77-5-0-0-1 அல்லது 0312-77-5-1-1-1 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக அவருடைய சொந்தம் அன்பான வணக்கம். வணக்கம் மா, யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லம்மா, நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகேம்மா,
1: சாப்பிட்டீங்க?
0: ரொம்ப சந்தோஷம்மா, தொடர்ச்சியா கேட்டுட்டே இருங்க.
1: தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: எனக்கு
1: இன்னைக்கு பேசணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. தர
0: ஓகே, நல்லதுமா. சாப்பிட்டீங்களாம்மா? இனிமையான பாடல்களை கேட்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக, யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்?
1: நன்றி.
0: வசந்தத்தின் வசந்தலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக 10:25 நிமிடம்.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை வணக்கம்

மெல்லிசையும் மெருகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:45 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. இனிமேல இரா பொழுதில் இனிமேல பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு உங்களுடைய கவிதைகள் மற்றும் உங்களுடைய உணர்வுகள் உள்ளடங்கிய நினைவுகளை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியை நகர்த்து செல்ல நானும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக உங்களுடைய கவிதைகளை நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி நீங்களும் கூறலாம். அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் ஊடாக நீங்களும் உங்களுடைய கவிதைகளை நீங்களும் அனுப்பி வைக்கலாம். அதனையும் காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகத்தோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சியோடு நானும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக தற்போது அழைப்பினுடாக உடனே சொந்தம். ஹலோ, வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் ஆறுமுகம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா? நன்றி ஐயா. தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. ஒழுக்கவிருக்கும் பாடலை யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம். ரொம்ப நன்றி. என்ன பாடல்? மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த பாடலை தருவதற்கு நானும் முயற்சி பண்றேன் ஐயா. நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி. அழைப்பினுடாக என்ன உரையில் சந்தம். ஹலோ, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் அண்ணா, அம்பான் தோட்டையிலே மனசு பேசுறேன்.
0: வணக்கம் மனசு, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கேன்
0: சார்? நலம் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா?
2: நல்ல இனிமையான பாடல், சூப்பரான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: ரொம்ப நன்றி ஐயா. சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேன்.
0: நல்லது. நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியாக இனிமேல பாடல்களை நீங்களும் கேட்கலாம். ஒழுக்கவிருக்கும் பாடலை யார் யாரை இணைத்துக் கொண்டு நீங்களும் கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்?
2: அம்பாந்தோட்டை ஜெமினா தாத்தா, அல்பா நகர் பரிதா தாத்தா, கொழும்பு பதினாலு முந்தாஸ் தேவம், ஆட்டோ விஸ்வநாதன், அந்தாசுபுரம் பாரூக், அருள்மொழி அக்கா, ராஜா செம்மா, பக்தர் பாயிசா, அவர்களாகவும் உங்களுக்காகவும் சரி எனக்கு பாடல் தர முடியும்.
0: என்ன பாடல்?
2: பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகி ஓவியம் அந்த பாடல்.
0: அந்த பாடல் தருவதற்கு நான் முயற்சி பண்றேன். நன்றி.
2: நன்றி. நன்றி.
0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல். நேரம் சரியாகிறது 10:48 நிமிடம்.

0: எஃப்எம் 102.6 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது நம்பாச்சு.
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால

0: சுகமானது.
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
2: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
3: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
2: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
4: மச்சு போட்டு தாக்கு.
2: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
5: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 11:06 ஆகி கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியுடன் கலந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் வலைப்பினை ஏற்படுத்தலாம். வலைக்குமடி தொலைபேசியிலும் 0312-775-0013 அல்லது 0312-775-1111 நீங்களும் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றாலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவு உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அந்த நேரிலேயும் உங்களுடைய பதிவுகளை நீங்களும் பதிவு பண்ணலாம். தற்போது எங்களுடைய ஃபேஸ்புக் சந்தங்களை இணைத்துக் கொண்டு நாங்களும் பயணிக்கலாம். ஹாய் அன்பானவனுக்கும் சொல்லி மகரூப் நகர் நசூர் அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. மற்றும் கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணகாந்தி அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. ரசலகம்ப குசலராஜா மற்றும் அன்பானவனுக்கும் நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் என்று அக்கறை பற்று பள்ளிக்குடியிருப்பு அப்துல் காதர் அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. லெந்துள்ள எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் அன்பானவனுக்கும் நானும் நிகழ்ச்சியோடு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்கின்றேன். ஆலயம்பதி இதய ரத்னம் அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. ஹெடாம்பிட்டிய சிவச்சந்திரன் அன்பானவனுக்கும் சொல்லி ஹாய் அன்பானவனுக்கும் டிலு நானும் நிகழ்ச்சியோடு பலாங்குடி குமாரி அன்பானவனுக்கும் சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாய் தம்பி அன்பான இரவு பொழுது வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் மாத்தலையிலிருந்து வாரிய புலையிலிருந்து மாத்தலை வாரிய புலையிலிருந்து நீலமேகம் தேவி அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. சிவகுமார் நானும் நிகழ்ச்சியோடு என்று வசந்த வெப்பம் வானொலி நிகழ்ச்சிக்கு இனிமையான வாழ்த்துக்கள் என்று சிவராம் நாகராஜன் மற்றும் மவநிலை நிஷா அன்பானவனுக்கும் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன் என்று அக்கறை பெற்ற பப்டேல நிஷா அவனாசி வைஜெயந்தி மாலா போனீஸ்வன் மங்கை கரிசி அன்பானவனுக்கும் சொல்லி ரஞ்சித் வெஸ்டா புத்தலையிலிருந்து அன்பானவனுக்கும் நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல்கள் என்று சிங்காரவத்தை டி கே தினேஷ் மற்றும் மாளிகாவத்தை சந்திராவா குஷன் சொப்ரந்த மணிவண்ணன் ஹைப்ரோ இனிமையான இரவு நேர வணக்கம் கண்ணன் ஃப்ரம் ஹட்டன்லிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கும் இனிமையான பாடல் தாங்க என்னுடைய அன்பான சொந்தங்களுக்காகவும் என்று ரெஜினால்ட் நாவல்காடிலிருந்து அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. மும்தாஜ் பேகம் அன்பானவனுக்கும் நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் எல்லாமே அருமையிலும் அருமை, என்னையும் மறக்காமல் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அனைத்து நேய சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு அழைப்பினுடைய அகவல் நேய சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? ஹலிபா, எப்படி இருக்கீங்க ஹலிபா? ரொம்ப சந்தோஷம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்க கூட பேசுறது.
1: திருக்க வேலை விட்டு 9 மணியாக்குள்ள வந்து ரெடிய போட்டுட்டு குளிச்சிட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வந்துட்டேன்.
0: ரொம்ப நல்ல மாமா. சாப்பிட்டீங்களா?
1: அழகான பாடல், சூப்பரான பாடல்.
0: ரொம்ப நல்லது. சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நானும் சாப்பிட்டேன். நம்ம தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இனிமையான பாடல்களை கேட்கலாம். ஒழிக்கவிருக்கும்
1: பாடல் சந்தோஷம் பேசியது.
0: ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்க கூட பேசிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமையான பாடல்களை கேட்கலாம். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்? நன்றி. அந்த பாடலை இன்னும் ஒரு நிகழ்ச்சியில்
1: தெரிஞ்சுக்கலாம்.
0: ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும்
1: கேட்கிறோம்.
0: ரொம்ப நன்றி. அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

0: பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டல் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம். உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்.
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

காற்றலை வசந்தத்தை வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 11:24 இருக்கும் இந்த அழகான பொழுதில் தொடர்ச்சியாக நீங்கள் உழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கவரை தொலைபேசி இருக்கும் 0112-7775-0001 அல்லது 0112-7775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். காய்ச்சலனுடைய இரவு பொழுதில் நினைவுகளை சுமந்து கொண்டு காய்ச்சலை வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இயல்பாகவே எல்லாருக்குமே சில நினைவுகள் கட்டாயம் இருக்க செய்யும். இந்த நினைவுகளை சுமந்து கொண்டு நாங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நாங்கள் நகர்ந்து போவோம்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் ஒவ்வொரு சில நிமிடங்கள் சில விஷயங்கள் எங்களை ரொம்ப யோசிக்க வைக்கும். பயணம் பண்ணும்போதாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயுமே நாங்கள் ஒரு சில விஷயங்களை யோசிக்காமல் இருந்ததே இல்லை, இருக்கவும் மாட்டோம். ஹாய், அன்பான வணக்கம். டெல்லு நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் மற்றும் என்னுடைய உறவுகள் மற்றும் என் கூட ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து சொந்தங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பாடந்தோடு துஷாரா பேக்கர்ஸில் இருந்த குமார் அன்பான வணக்கம் சொல்லி என்னுடைய மைத்துனன் தேவா மற்றும் நண்பர்கள் அனாஸ் பதுலை பாசுன மற்றும் பிரதீப் நாங்கள் எல்லாமே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் பண்ணிட்டு அப்படியே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு இராப்படுத்துமே எங்களுக்கு இந்த வேலையோடு சேர்த்து காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் எங்கள் கூடவே பயணிக்கின்றது என்று சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் டிலுக்ஷன், நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல்கள் கிடைக்குமா என்று சொல்லி அபி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பதுலையிலிருந்து இனிமையான பாடல்கள் சில நினைவுகளை மீட்டு பார்க்க வைக்கின்றது. இனிமையான பாடல்கள் சில நினைவுகளை மீட்டு பார்க்க வைக்கின்றது. சில நினைவுகள் என்னுடைய வாழ்க்கையினுடைய சில பக்கங்களை எனக்கு நினைவுபடுத்துகின்றது. சில பக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகளை எனக்கு எடுத்து காட்டுகின்றது. சில வழிகள் நான் இழந்த சில விஷயங்களை எதற்காக இழந்தேன் என்று யோசிக்க வைக்கின்றது. சில சிந்தனைகள் எதற்காக சிந்திக்கிறேன் என்று மீண்டும் சிந்திக்க வைக்கின்றது. யதார்த்தமான ஒரு விஷயம் இல்லை. எங்களை விட்டு ஒரு விஷயம் தூரமாக போகுது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் எங்களுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட லைஃப்பில் இன்னும் ஒரு விஷயம் நமக்கு பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனாலும் கூட நாங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எங்களை விட்டு கையை விட்டு கைமீறி போனதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு விஷயம் பெட்டராக கிடைக்கும் அப்படின்றத ஓகே லைஃப்பில் கிடைக்கலாம். ஆனாலும் கூட அது நாங்கள் ஏற்று அது கூட நாங்கள் பழகி எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டோ அது காதலாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நட்பாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அண்ணன் தம்பி இல்லை அம்மா மகன் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் ஒரு உறவு கொடுத்த ஒரு காதலையோ ஒரு அன்பையோ இன்னும் ஒரு உறவால் அது அந்த உறவுக்கு ஏற்று அந்த வழி ஒன்று கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கேள்விக்குறி. இங்கே எத்தனையோ காதல் எத்தனையோ நபர்கள் தன்னுடைய முதல் காதலை மறந்து முதல் முத்தத்தை மறந்து முதல் வார்த்தை அப்படின்னு சொல்லி ஏராளமான ஏராளமான விஷயங்கள் அந்த முதல் அப்படின்ற வார்த்தையை மறந்து பயணிச்சிட்ருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த முதல் காதல் முதல் முத்தம் முதல் அரவணைப்பு அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஜஸ்ட் ஸ்மைலோட மறக்கலை கடந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. அப்படி இனிமையான நினைவுகளை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்தங்களை நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஒழிக்கும் இந்த பாடல் பாடுதுறை துஷாரா பேக்கர்ஸ்லேருந்து குமார் விரும்பி கேட்ட இனிமையான பாடல்கள்.

0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது நம்பாச்சு.
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள்.
2: கீழமெஞ்சே வாழ் தேரில் எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு. இதயத்தை வருடும் இடைக்கால

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒளித்தொய்ந்த பாடல், இனிமேட பாடல். மோஸ்ட்லி இந்த பாடல் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இசை, நமத்துக்குமாரினுடைய வரிகள் மற்றும் ஹரிச்சந்திரனுடைய அந்த இனிமையான கோல்டன் வாய்ஸ். இந்த படத்துக்கு நெஞ்சிருக்கும் பரி திரைப்படம், 2006 வெளிவந்த ஒரு திரைப்படம், அருமையான திரைப்படம். எப்பவுமே எப்போ பார்த்தாலுமே இந்த திரைப்படம் வருது எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு உண்மையான காதல் திரைப்படம் என்று சொன்னால் இருக்கக்கூடிய படங்களினுடைய தெளிவுகள் பட்டியலில் இந்த படம் கட்டாயமாக ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய படம். நெஞ்சிருக்கும் வரி ஒழித்தும் இந்த பாடல்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் கூட இந்த பாடல்கள் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இனிமேட பாடல் ஸ்ரீகாந்த் தேவியாவுடைய இசையில் நமத்துக்குமாரினுடைய வரிகளில் கேட்டிருந்தோம். நேரம் சரியாக இரவு 11:42. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசியிலும் 0112-7771111 அல்லது 0112-7751001 என்று தொலைபேசி அழைப்பினுடாக தங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக உடனே சொந்தம் அன்பான வணக்கம்.
1: வணக்கம்.
0: அன்பான வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? வணக்கம் ரசிதா கான், எப்படி இருக்கீங்க? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: என்ன
0: பாடல்?
1: நீ வருவாய் பழக்கம் பார்த்து பார்த்து கண்டி

0: என்னை விட்டு விட்டு போய்விட்டார்.
1: சரி ஓகே, தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இனி வேறு பாடல் கேட்கலாம். காஜலி வசந்தத்தின் வசந்த நிலாவோடு எல்லோருடைய நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா என்று நினைக்கும் பொழுது சற்று லைஃப்ல சில விஷயங்கள் கடந்து போகணும் இல்லையா, கடந்து போகிறத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கடந்து போய் தாகணும், எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கூட யாரு எது மட்டும் கடைசி மட்டும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டில் தெரியாது. ஆனால் இருக்க வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கலாம், யாராக இருந்தாலும் சரி நம்ம கூட இருக்க மட்டும். இந்த ஸ்மைலுக்கு எவ்வளோ எவ்வளோ வெளியும் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். கடந்து போகும்போது ஒரு ஸ்மைல், ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், இந்த ஸ்மைல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நாங்கள் ஒரு பர்சனை ரெஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் பேச போனோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மளை மதிக்கலையா, ஓகே நாங்கள் பேசலாம், தப்பு இல்லை. அவங்க நம்ம கிட்ட பேசலைன்னா ஓகே, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், நம்ம பேசலாம். இந்த உலகத்தில் தங்கிட்ட பேசலை, தங்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் தனியாக இருக்காங்க தெரியுமா? சில பேர் நம்மக்கிட்ட பேசுவாங்க, அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதிகமான வழியை கொடுக்கும், அதிகமான ஒரு வேதனையை கொடுக்கும். இந்த லைஃப்பில் எல்லாருமே நாங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி தான் தான் ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த தப்பை நானே ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்கல்ல. அப்படி எல்லாருமே லவ்வாக இருக்கலாம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே நாங்கள் பண்ண தப்பை நாங்களே ரியலைஸ் பண்ணி பார்த்து ஓகே ஜஸ்ட் ஒரு சாரி ஒரு சின்ன வார்த்தை, அந்த வேர்ட் கூட யாருமே இந்த உலகத்தில் சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ கடந்து போகிறது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இனிமையான பாடல்களோடு. நேரம் சரியாகிறவ 11:45.

காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கும் இனிமையான இலாப்பொழுதில் ஒளித்துவைந்த பாடல் நீ வருவாயின நீ வருவாயின அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சி ராஜ்குமாரோட இசையில் நீ வருவாய் திரைப்படத்திலிருந்து நீ வருவாய் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி பாடிய இனிமையான பாடல் பார்த்து பார்த்து இந்த பாடலையே புஞ்சபவளை ரசிதாகான் விரும்பி கேட்டிருந்தாங்க. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு இன்றைக்கு வசந்த நில நிகழ்ச்சியும் நிகழ்ந்தது. நிகழ்ச்சியினுடைய இறுதி தருணத்தில் நாங்களும் காலடி எடுத்து வைத்து தற்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒழிக்கும் பாடலோடு நடும் நிகழ்ச்சியிலிருந்து விடுபெற்று செல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சந்தோஷமான நன்றிகளை கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடுபெற்று செல்லும் நினைச்சும் உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா டிலுக்ஷன். நன்றி சொந்தங்களே. Love you guys.

0: 102.6, 102.8. This is Vasantham FM.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேசமங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: அன்றாட வாசல் தெளிக்கிறது அப்படிங்கறது நம்முடைய கடமைகள்ல மிக முக்கியமான ஒன்னு. ஒரு காலத்துல நம்முடைய பெரியோர்கள் சாணம் கரைச்சி வாசல் தெளிச்சாங்க, ஒரு நல்ல கிருமி நாசினியாக அது இருந்துச்சு. இன்னைக்கு சாணத்துக்கு வழி இல்ல அப்படின்னு வெறுந்தண்ணில பலரும் வாசல் தெளிக்கிறாங்க. நியாயமா வெறுந்தண்ணிய வாசல்ல தெளிக்க கூடாது, நல்ல காரியத்துக்கு அந்த மாதிரி நாம செய்ய மாட்டோம். அப்ப இப்ப என்ன செய்யறது, நாம தெளிக்கக்கூடிய தண்ணில ஒரே ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி கலந்துக்கோங்க. மஞ்சள் கலந்த அந்த நீரை மங்கள நீராக நம்ம வாசல்ல தெளிக்கிற போது நம்முடைய வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இனிமே மறந்துடாதீங்க, வாச தெளிக்கும் போது வெறுந்தண்ணிய பயன்படுத்தாது, ஒரே ஒரு சிட்டிக மஞ்சள் பொடி கலந்த தண்ணீரை பயன்படுத்தலாம்.

அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு மே மாதம் 14 திகதி வியாழக்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சி உழந்திருக்கிறோம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அடைந்த ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலும் கூட பிறந்த நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் அளிக்க வேண்டிய இலக்கம் 0127 5001 அதே போல 0127 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைத்துக் கொள்ளலாம்.

நூற்றி ரெண்டு தசம் எட்டுகளுக்கு வரிசையில் வசந்தத்தின் காலை பொழுதின் வாழ்த்துக்கள் ஒடுகள் நிகழ்ச்சி உடந்திருக்கிறோம். இன்று தினத்திலும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய அன்பானவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர், ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி மாலிப்பட்டையிலிருந்து பிரதீபன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம் வணக்கத்துடன் வாழ்த்துக்கள் சொல்லி இன்று வியாழக்கிழமை அனைவருக்கும் நலமாக அமைய நல்வாழ்த்துக்கள் சொல்லி கழக சண்முகநாதன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனி அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் பிறந்த நாள் சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன்லிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இனி காலை நேர வணக்கம். நாங்களும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பாலாங்குடியிலிருந்து அவினாசி வைஜெயகுமாரா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலம் நீர் வணக்கம். நானும் விடியல் நிகழ்ச்சியோடு சொல்லி லிந்துலை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் சகோதரி சொல்லி தென்காசியிலிருந்து முருகேசன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.